நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 24 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10 தேதி வியாழக்கிழமை. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்போது குரல் அமுதம்.

நல்ல குடியில் பிறந்தவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் இயல்பாக நேர்மை குணமும் நாணும் திறமும் ஒரு சேர அமைவது இல்லை. குறள் எண் 951 அதிகாரம் குடிமை.

நல்ல குடியில் பிறந்தவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் இயல்பாக நேர்மை குணமும் நாணும் திறமும் ஒரு சேர அமைவது இல்லை. குறள் எண் 951 அதிகாரம் குடிமை.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம்

0: காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பருத்திப்புத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.
2: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை நேர வணக்கம். நேரம் 6:02 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். வெற்றியாளர்கள் தோல்வியை கண்டு அஞ்சுவதில்லை, கற்றுக்கொள்ளவும் வளரவும் அது அவசியம் என்பதை புரிந்து கொள்கின்றனர். இந்த அழகான உற்சாகமான தன்னம்பிக்கை சிந்தனை துளியோடு இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இதமான பக்தி பாடல் முதல் பாடலாக காஞ்சங்காடு ராமச்சந்திரன் இசையமைப்பில் MS பாரதி கணேஷ் வரிகளில் KJ ஏசுதாஸ் பாடிய பாடல்

வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள் சேர்த்திடணும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள் சேர்த்திடணும்.

தூண்டுதல் தந்திடன் பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள் சேர்த்திடணும் பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள் சே

0: வர வேண்டும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள் சேர்த்திடணும், பெருமைகள் சேர்த்திடணும்.
1: உழைக்க தயாராக இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். நேரம் 6:08 நீங்க கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் அடுத்த இனிய பாடல் இதோ.

நேர்மையான சிந்தனையும் நேர்மையான செயலும் இருந்தால் வெற்றி நிச்சயம். முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்களைத்தான் வெற்றி தேடி வரும். அழகான உற்சாகமான இந்த இனிய காலை வேளையின் நேரம் 6:13 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் தொடரும். இனிய பாடல் டி எம் சவுந்தரராஜன் இசையிலும் குரலிலும்.

இனிய காலை வேளையில் இதமான பக்தி பாடல்களின் வரிசையில் தொடரும் இனிய பாடல் வீரமணி கண்ணன் இசையமைப்பில் பி உன்னிகிருஷ்ணன் குரலில் முருகன் பாடல்களின் தொகுப்பிலிருந்து இனிய கீதம் இதோ.

தன்னம்பிக்கை இருக்கும் இடங்களில் ஆறுதல்களுக்கு அதிக வேலை இருப்பதில்லை. அன்பினர்களே, நேரம் 6:20 கடந்துகிட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM ரெயின்போ 101.4 பக்தி நேரம்.

இனிய முருகன் பாடலை கேட்ட நேரம் 6:26 ஆயிட்டிருக்கீங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் இனிய காலை வேளையில் இதமான பக்தி பாடல்களின் வரிசையில் தொடரும் அடுத்த பாடல் கல்யாண் ஆனந்த் இசையமைப்பில் காதல் மதி வரிகளில் சித்ராவின் குரலில் இதோ.

பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:31 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வெற்றி பெறுவதற்கான சூழல் என்ற ஒன்று இல்லை, அதற்காக காத்திருக்காமல் சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலம் முன்னேறி கொண்டே இருங்கள். இனிய வேளையில் இதமான பக்தி பாடல்களின் வரிசையில் தொடரும் அடுத்த பாடல் அருணகிரி இசையிலும் குரலிலும் இதோ.

கடந்த காலம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை, எப்போது வேண்டுமானாலும் நாம் மீண்டும் தொடங்கலாம். அந்த தன்னம்பிக்கை மட்டும் போதும். நேரம் 6:41 கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் MS விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் ராஜ்குமார் பாரதி பாடிய பாடல்

நீங்கள் நீங்களாக இருப்பதன் மூலம் முன்பில்லாத அற்புதமான ஒன்றை உலகில் வைக்கிறீர்கள். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல. நீ சிந்தனை செய்யும் விதமே உன்னை உருவாக்குகிறது. அன்புடையர்களே, நேரம் 6:46 ஆயிட்டிருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் இயேசு பாடல்களிலிருந்து, ஏ சிகாமணி இசையமைப்பில், வரிகளில் எஸ் ஜானகியின் குரலில்.

பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:50 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், எதிர்காலத்திற்கு தயாராகுங்கள், நிகழ்காலத்தை முழுமையாக வாழுங்கள். வெற்றி என்பது நாளுக்கு நாள் தொடர்ந்து செய்யப்படும் சிறு சிறு முயற்சிகளின் கூட்டுத்தொகை. அதை நாம் எண்ணத்தில் கவனத்தில் வைத்து சிறுக சிறுக சேர்த்து முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயம் வெற்றி நம் மடியில் தவழும். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அல்லா பாடல்களின் தொகுப்பிலிருந்து எஸ் சரளா பாடிய பாடல்.

0: நேரம் 6:55. தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இயற்கை நமக்கு நிறைய வளங்களை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. அதில் முக்கியமானது நிலவளம், அதாவது மண் வளம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவை ஐம்பூதங்கள். இந்த அஞ்சில் ஒன்று நிலவளம். நிலம் நல்லபடியாக இருந்தால் தான் எந்த உயிரினமும் சிறப்பாக வாழ முடியும். மண் வளத்தை காப்பதில் நமக்கு, அதாவது மனித இனத்துக்கு, பெரும் பங்கு உண்டு. ரசாயனங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவது மண் வளத்தை சீர்குலைக்கும். மண் வளம் சீராக இருப்பதில் இயற்கை உரங்கள், அதாவது அங்கக உரங்கள், பெரும் பங்காற்றுகின்றன. ரசாயனங்களை குறைத்து அங்கக உரங்களை அதிகம் உபயோகிப்பது தரமான உணவுப் பொருள் உற்பத்திக்கு வழிகோலும். ரசாயனங்களால் மண்ணில் நச்சுத்தன்மை படியும். நீடித்த நிலையான வேளாண்மைக்கு இயற்கை உரங்கள் பயன்பாடு உதவுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில்

0: அங்கக உரங்கள், இயற்கை உரங்களை மட்டுமே நம்பி பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. காலப்போக்கில் இரசாயனங்களின் உபயோகம் உள்ள நுழைஞ்சி அதையே நாம் கிட்டிமாக பிடிச்சிக்கிட்டோம். வெளியே வர முடியாத நிலை. ஜெகதீசன் ஐயா, இப்பப்போ விவசாயிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உண்டாகி இரசாயனங்களற்ற பயிர் சாகுபடி செய்ய முயற்சிக்கிறார்கள் சிலர். ஏன், பலரும் அதில் வெற்றியும் பெற்று வருகிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியல. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு என்ற பொன்மொழி உங்களுக்கு தெரியாததில்லை. இந்த பொன்மொழி இயற்கை உரங்களுக்கு பொருந்தாது. நிலத்தில் எவ்வளவு இயற்கை உரங்களையும் நாம் போடலாம், ஒன்றும் ஆகாது. பொதுவாக இயற்கை உரங்கள் நமது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது. மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இது உதவுது. நிலத்தில் உள்ள மேல் மண் தான் வளமான மண். இந்த மண்ணில் தான் நாம் போடும் இயற்கை உரம் கலக்கப்படுது. இதனால் மண்ணின் நீர்பிடிப்புத்தன்மை அதிகரிக்கும், மண்ணின் அங்கக கரிம அளவு ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் அதிகரிக்க செய்யும், மண்ணில் காற்றோட்டத்தை அதிகரிக்க செய்ய முடியும், மண்ணின் இயற்பியல் கட்டமைப்பு மற்றும் வேதியியல் தன்மைகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். இரசாயனங்களை மண்ணில் போட்டால் நச்சு படிமானங்கள் ஏற்படும். அங்கக உரங்கள் போட்டால் அதுபோல் எதுவும் ஏற்படாது. அங்கக உரங்கள் மண் மற்றும் பயிர்களுக்கு பெரும்பாலான ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது. மண்ணின் வளம் பெருமளவில் பாதுகாக்கப்படுது. அங்கக உரங்களோடு இரசாயனங்களையும் சேர்த்து இடும்போது தான் இரசாயன உரங்களின் முழு பலனையும் பயிர்கள் எடுத்துக்க முடியும். அதற்காகத்தான் ஓர் ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் போடணும்னு ஒரு பரிந்துரை இருக்குது. இதுதான் முதல் பரிந்துரை. இதற்கு அடுத்தது தான் இரசாயன உரங்களின் பரிந்துரையே வரும். ஜெகதீசன் ஐயா, நாம் முதல்ல சொன்னதை மறந்துட்டு ரெண்டாவது சொன்னதை பிடிச்சிக்கிட்டோம். அதனால தான் நிறைய மாற்றங்கள், சிரமங்கள். இப்போது அப்படி அல்ல, எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கிறதையே பயன்படுத்தணுங்கிற எண்ணம் மேலோங்கி வருது. உள்ளிடத்து ஆதாரங்களை பயன்படுத்தி பயிர் சாகுபடி மேற்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. இதில் இப்போது விவசாய அன்பர்களும் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. அரசாங்கமும் இதற்காக ஒரு தனித்துறையையே துவக்கியிருக்கு. பல புதுவிதமான இயற்கை இடுபொருட்கள் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு என்ற நம்மாழ்வாரின் பொன்மொழியை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனிவரும் காலத்தில் இதில் நிறைய மாற்றம் உண்டாகும். மாற்றம் ஒன்று தான் மாற்றமில்லாமல் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

ஏழு மணி ஒரு நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பாடல்களோடும் இந்த வேளையில் இனிய வேளையில் உங்களோடு மீண்டும் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் அட்டகாசமான மெலோடியான வருடக்கூடிய மயிலிறகு போன்ற அப்படி மென்மையா மேனி மேல பேசக்கூடிய ஒரு பாடல்கள் தான் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கேன். அடேங்கப்பா, செம்மையான வெதருங்க, செம்ம ஜில் கூலா இருக்குங்க. நம்ம சென்னை மெட்ரோ சிட்டி அப்படி லேசான மழை வருவதற்கான வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு சில இடங்கள்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்போது அப்படி இருள் அடர்ந்திருக்குங்க அப்படின்ற மாதிரி சில இடங்களை சொல்லிட்டு இருக்க மாதிரி நமக்கு இந்த நேரம் இருக்கு. இந்த இப்படியான ஒரு வெதர் கண்டிஷனோட நம்ம சூப்பரான பாடல்களை கேட்கும் போது வேற மாதிரியான ஒரு ஃபீலா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அட் த சேம் டைம் நம்ம இன்னும் சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம், தகவல்களை பத்தி பேச போறோம். அதே மாதிரி உங்களுக்கான ஒரு கேள்வியும் காத்துக்கிட்டு இருக்கு, அது என்னங்கிறது பின்னால பாக்கலாம். இப்போதைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில அட்டகாசமான அழகான ஒரு மெல்லோடி பாடல், அதுவும் இந்த காலை வேளையில கேட்கக்கூடிய இதமான ஒரு பாடல் தான் கேட்க போறீங்க. நான் சொன்னதே சட்டம் திரைப்படத்துல இருந்து இளையராஜாவோட இசையமைப்புல வாலிவுட வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா போன்ஸ்லே குரல்ல இந்த பாடல். இத உங்களோடு தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்க எல்லாமே சமதோலு.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: இனிய காலை வேளையில் இதமான பக்தி பாடல்களை தொடர்ந்து அப்படி சூப்பரான மெலோடி பாடல்கள் வந்து அப்படி இன்னும் வேற மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் வேற மாதிரியான வெர்ஷன்ஸான பாடல்கள் எல்லாம் கேட்க போறீங்க. இப்ப நம்ம முகநூல் பக்கத்துல உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் நரம்புகள் தகவல்களை சுமார் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் மூளைக்கு செலுத்தும் திறன் கொண்டது? மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நம்மளுடைய நரம்புகள் தகவல்களை சுமார் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் மூளைக்கு செலுத்தும் திறன் கொண்டது? இந்த கேள்விதான்
1: உடனே டக்குன்னு தோணும். ஏன்பா அது சில சில வகைகள்ல இருக்கும் போல தோணுது, இவ்வளவு கிலோமீட்டர் அவ்வளவு கிலோமீட்டர் ஒரு ஒரு பார்த்து ஒரு ஒரு வேகத்துல கொண்டு போகும் போல இருக்கு
0: அப்படிங்கிற மாதிரி தோணலாம். கண்டிப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சோ அந்த பதில்களை நீங்க சொல்லுங்க. நம்மளோட சென்னை எஃப்எம் 101.4 முகநூல் பக்கத்தில் இந்த கேள்வியின் கீழாக உங்களுடைய பதில்களை, பொன்னான பதில்களை, அழகான வார்த்தைகளை சுருக்கமா விளக்கமா தெளிவா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ், இப்போதைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராசாவே உன்னை நம்பி திரைப்படத்தில் வந்து காலை நேர ராகமே. நான் ரொம்ப வேற மாதிரி பாடுறேன்னு நினைக்கிறேன், பட் இந்த பாடல் ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு பாடலுங்க. இளையராஜாவோட இசையமைப்பில், கங்கை அமரன் வரிகளில், சித்ராவோட குரல்ல, இதை உங்களோடு தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதூலு.

காலை நேர இசை அப்படியே கொஞ்சம் தமிழர நேரம் 7:14 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. எஸ், உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். மக்களே, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கு தேதி என்ன அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை, செப்டம்பர் 10 அப்படிங்கிறது. ஆனா இந்த நாளினுடைய ஒரு முக்கியத்துவம் இருக்கு, ஒரு விழிப்புணர்வும் கூட இதுல மிக முக்கியமா அடங்கி இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டு சூசைடு ப்ரிவென்ஷன் டே அப்படிங்கிறது, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10 அன்னைக்கு வந்துட்டு உலக தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறது மட்டும்தான். நிச்சயமா வாழ்க்கையில வந்து நம்ம இலக்கை நோக்கி, கனவுகளை நோக்கி, அல்லது வெற்றியை நோக்கி, அல்லது என்னுடைய அடிப்படை தேவைகளை நோக்கி இந்த பொருளாதார வாழ்க்கைக்குள்ள நான் ஓடிக்கிட்டு இருக்கேங்க, ஒழிச்சுக்கிட்டு இருக்கேங்க, கடுமையா பாடுபட்டுக்கிட்டு இருக்கேங்க, ஆனா நினைச்சதெல்லாம் எதுவுமே கை கூட மாட்டேங்குது அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து, விரக்திகள் வந்து நமக்கு பல நேரங்களில் தோணலாம். சில நேரங்கள் உறவுகளோடு, நட்பு நட்பு தோழமைகளோடு ஏற்படக்கூடிய சின்ன கசப்புகள், பிரச்சனைகள், கோப தாபங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் வரலாங்க. ஆனா அத்தனையுமே வந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நொடியுமே. எல்லா நொடியும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லா நாளும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லா விரல்களும் ஒரே மாதிரி கிடையாது அப்படின்னு பல அனுபவ தத்துவங்கள் நமக்கு தெரிஞ்சாலுமே கூட பல இடங்களை நமக்கு நாமே வந்து கோட்டை விடுறோங்க. எங்க வந்து கோபப்படக்கூடாது அங்க அதீத கோபம், எங்க வந்து உணர்ச்சி ரொம்ப அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடாது அந்த இடத்துல உணர்ச்சி வசப்படுறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. பட் இது எல்லாத்தையும் எப்படி நம்ம மனதளவில் நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம், அனுபவத்தின் அளவில் ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறது பொறுத்து தான் நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமா வெளிச்சமா இருக்க போகுது அப்படிங்கறது இல்லையா. அதனால மக்களே, எந்த ஒரு நெகட்டிவான ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஒரு மாதிரி சோர்வா இருக்கனா கூட அந்த மனச்சோர்வு வந்து அதை நீட்டிக்க கூடாதுங்க அப்படிங்கிறது தான் மருத்துவர்களும் கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோகமா சின்னதா வந்து அப்படி சோர்ந்து போய் நின்னம்னா கூட, உட்காந்தம்னா கூட, அந்த சோர்வு அந்த சோகம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒவ்வொரு செல்கள்லையும் பேசும், அது நம்ம தளர்வுபடுத்தும், அது உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு நொடிக்கு, நெகட்டிவான எதிர்மறையான அந்த நொடிக்கு நாம ஏன் வாய்ப்பு கொடுக்கணும், நம்மளுடைய உடம்புக்கோ அல்லது மனசுக்கு நாம ஏன் சேதாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனம், ஒரு அக்கறை நம்ம மேல நமக்கே கண்டிப்பா இருக்கணுங்க. அட் த சேம் டைம் மற்றவங்களும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே, ஏதோ ஒரு சில வருத்தங்களுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா, அவங்க நம்மளோட தோழராக, தோழியாக, குடும்ப உறவுகளாக, யாரோ ஒருவராக இருந்தாலுமே கூட அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு நம்மளால் முடிஞ்ச ஆதரவு ஆறுதலை வந்து விழிப்புணர்வை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு

எந்த நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க மக்களே. அது மட்டும் இல்லாம இந்த அதாவது இந்த வந்து தற்கொலை தடுப்பு தினம், உலக தற்கொலை தடுப்பு தினம், இதனுடைய கருப்பொருள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அப்படின்னு கடந்திருக்கும் போது 2024 என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேஞ்ச் த நெரேட்டிவ் ஆன் சூசைடு, அதாவது தற்கொலை பற்றிய கதையை மாற்றுதல் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த லைன் நல்லாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை டைவர்ட் பண்றது, அவங்க வந்து நெகட்டிவிட்டியில இருக்காங்கன்னா அவங்கள பாசிட்டிவிட்டிக்கு நம்ம கொண்டு போறது, டைவர்ஷன்ஸ், அது விளையாட கூப்பிடலாம், வாங்க ஒரு அப்படி வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடலாம், அப்படியே அந்த சேஞ்சை வந்து மூடை வந்து சேஞ்ச் பண்ணி அவங்க அல்லது அவங்களுடைய எண்ணங்களையே சேஞ்ச் பண்ணி வேற ஒரு புரிதல்களுக்குள்ளே, வேற ஒரு ஐடியா, ஆலோசனை, சிந்தனைகளுக்குள்ளே கொண்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மிக முக்கியமான ஒரு சமூக ஒரு கடமை அக்கறை அப்படின்னு நமக்கு நம்ம வந்து இந்த தீம் வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன், உரையாடலை தொடங்கு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம யோசிக்கவே கூடாது, சே நேற்று பார்த்தங்க ஆஃபீஸில் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, ஆனால் திடீர்னு இன்னைக்கு பார்த்தா இப்படிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. எப்போ வந்து அவங்க அமைதியாக இருக்கிறத நம்ம பார்க்கும், ஏதோ ஒன்று நம்ம மனசுக்குள்ளே தோணுதில்ல அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு ஸ்டார்ட் த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசி கம்ஃபர்ட்டை கொடுத்து சூப்பராக அவங்கள கொண்டு வந்துடலாம். ரைட், மக்களை நிறைய பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து சமூக கடமையாக நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து நம் சார்ந்தவர்களாக அல்லது யாரோ ஒருவராக இருந்தாலுமே கூட நம்ம வந்து அது அவங்க மேலே அக்கறை செலுத்தி அன்பு செலுத்தி கடமை இழைக்க வேண்டியது நம்முடைய சமூக கடமை. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எஸ் மக்களை வணக்கம். சென்னை நிகழ்ச்சி அடுத்த பாடல் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு தேடல்குள்ளே உங்களுக்குள்ளே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாடல் கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து, தேவாவோட இசையமைப்பில், வாலிவுட் வரிகளில், சித்ராவோட குரலில் இந்த பாடல் உங்களுக்காக ஒரு காத்துட்ருக்கு. சூப்பர்பான ஒரு பாடலுங்க. தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் எல்லாமே சமதோலே.

வாவ், என்ன அழகான ஒரு எதுகை மோனை இல்ல, நாத்து காத்து பக்கம் பார்த்து அருமையான ஒரு பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 7:23 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு மட்டும் இல்லாம அழகா ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். நம்மளுடைய நரம்புகள் தகவல்களை சுமார் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் மூளைக்கு செலுத்தும் திறன் கொண்டது? இந்த கேள்வி எங்க கேட்டிருக்கேன் அப்படின்னா இப்பதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் டெக்ஸ்டா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்துல வந்து பதிவிட்டு இருக்கிறேன். இந்த கேள்விக்கான பதில்களை ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய நேயர்கள். நீங்களும் கூட அழகா பதிவிட்டு சொல்லுங்க. நிறைய சில வித்தியாசமான பதில்கள் எல்லாம் கூட இருக்கக்கூட நினைக்கிறேன். இன்னைக்கு பயங்கரமான ஃபீலே என்ன அப்படின்னா, செம்மையா ஃபீல் பண்ணி தான் அந்த பாடல்கள்லாம் போட்டுட்டு இருக்கு. அந்த ஃபீல் எங்கிருந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே எட்டி பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், சென்னையோட வெதர் வந்து பயங்கரமா இருக்குங்க. காலை நேரத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குங்க. எல்லா நேரத்துலையும் இதே மாதிரி ரொம்ப வெயிலெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக சில்லுன்னு கொஞ்சம் மிதமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தான் எல்லாருக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நினைக்கிறோம் நடக்கணும். அட் த சேம் டைம் இயற்கை மீதான ஆர்வம் நமக்கு நிறையா இருக்கணுங்க. அதனுடைய பேணி பராமரிக்கிற அந்த ஒரு பண்பு நம்மகிட்ட இருக்கணுங்க. அப்போ தான் எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு விஷயம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப மழை பெய்யும்பா அப்படின்னு சொன்னா பெய்யும், அடுத்த மாசம் தான்ப்பா மழை வரும் அப்படின்னா வரும் அப்படின்னாக்கா அது கரெக்டா இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த இயற்கையை சீர்குலைக்காம நாம கடைபிடிக்கிற விஷயங்களை பொறுத்துதான் அந்த இயற்கையை தன்னை மாற்றிக்கொள்ளாம அழகா அந்தந்த நேரத்துல அந்தந்த நேரத்துல நமக்கு கொடுக்கும் இல்லையா. சூப்பர் மக்களே, அடுத்த பாடல் உங்களுக்காக இன்னும் ஒரு சூப்பரான அழகான ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்குங்க. சிறையில் பூத்த சின்ன மலர் திரைப்படத்திலிருந்து வாச கருவே பிளையே, சூப்பரான பாடல்ல அருண்மொழி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய இந்த பாடல் இதோ உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கெல்லாமே சமதுல.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
0: சைபால்.
2: ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சூஃபி ஞானி. அவங்க பேர் என்னன்னா ரபியா அல் அடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. என்ன தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிட்டு இருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம். எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு இருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதை பாருங்கம்மா, இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு, அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னம்மா நீங்கள் பைத்திய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்க.

0: சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி, அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் குறிப்பாக எதை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும், அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிருவோம். ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை. ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான், இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றது இல்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானான். ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேற அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானான், அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னானான்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோணும்.
1: அன்புடையர்களே, நேரம் சரியாக 7:34 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4ல. வணக்கம் சென்னை. எஸ், உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன்.
2: மீண்டும் மீண்டும் மறக்க மறக்க வணக்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். காலையிலனா அப்படிதான், எல்லாருக்கிட்டையும் வணக்கத்தை சொன்னா தானே எல்லாரும் பிரிஸ்கா இருந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் விஷயத்த பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்து புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் செம்மையான ஒரு பாடல், குருவாயூரப்பா குருவாயூரப்பா அப்படின்னு. இந்த பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் பாலிவுட் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கிறாங்க. இதோ தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4 எங்கெல்லாமே சமதூளு.

நேர்களே, நேரம் 7:40. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். வணக்கம். சென்னை கேட்டுட்டு இருக்கிற நேரம் 7:40. இந்த நேரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை எப்படி இருக்க போகுது, அடுத்த மாதம் இந்த நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பறந்து பிறந்து உலகத்தோட எந்த மொழியெல்லாம் அப்படி பறந்து கனவு காண்றது, அப்படி கற்பனை உலகத்தில் சுத்திக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து வேஸ்டாக போயிடும். மக்களே சிந்திக்கணும். சிந்தனை வந்து ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து அவசியமான அத்தியாவசியமான அடிப்படையான ஒன்று தான். ஆனால் சிந்திப்பதே வாழ்க்கை, சிந்திப்பதே இந்த நாளெல்லாம் போச்சுப்பா அப்படின்ற மாதிரி புலம்பக்கூடாது. அந்த சிந்தனை வந்து குறுகிய நேரத்தில் வச்சுக்கிட்டு அழக ஷார்ட் அண்ட் ஷூட்டாக வந்து யோசிச்சுட்டு பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். குடும்பங்களே, நான் கேட்டிருந்த கேள்வி கேட்டுருந்தாப்பா, ரொம்ப நேரம் ஆச்சப்பா கேட்டு, அந்த கேள்விக்கான பதில்களை நாங்கள் அடுக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நேர்கள் வந்து சொல்றாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நரம்புகள் தகவல்களை சுமார் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் மூளைக்கு செலுத்தும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா பக்கத்தில் இருக்கும் அப்படி லைட்டா கிள்ளனு வச்சுக்கலாம், அது எவ்வளவு வேகத்துக்கு வந்து அப்பா வலிக்குதப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஆகுது அப்படிங்கிறது தான் இதை பத்தின கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராதா கிருஷ்ணன் சொல்றாரு. வணக்கம், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதா கிருஷ்ணன் சொல்றேங்க. பதில் பாத்தீங்கன்னா, மூளைக்கு சுமார் மணிக்கு 400 முதல் 432 கிலோமீட்டர் வேகத்துல போக

திறன் கொண்டதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா 400 432 கிலோமீட்டர் வேகம், ஐயோ ஐயோ என்ன மின்னல் வேகத்தில் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சுமார் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கிறாரு ஏசி. ஏன்னா அந்த சுமார் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்று, அது பின்னால் ஒன்று ஒவ்வொரு விளக்கமும் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். அதே போல விச்சூர் ராஜி ராஜ்குமார் அவர் என்ன பண்றாரு, அப்படியே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தூக்க கலக்கத்தில் இருக்கிற மாதிரி சூப்பராக ஒரு போட்டோ போட்டிருக்காரு. ஹேமலதா வந்து தேடீர் பருகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நாகராஜ் சொல்றாரு கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகரில் இருந்து. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதில் பார்த்தீங்கன்னா 400+432 கிலோமீட்டர் வேகங்க, நான் பார்த்துருக்கேங்க, எனக்கு தெரியுங்க, நல்லா தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி அனுபவபூர்வமாக சொல்றாரு. சோமினி சொல்கிறார் குட் மார்னிங் சோமினி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார், பதில் மட்டும் சொல்லவே இல்லை. திருமூலஸ்தானம் வீர சுந்தரி சொல்கிறாங்க, மனித உடலின் நரம்புகள் தகவல்களை மணிக்கு சுமாராக 400 முதல் 432 கிலோமீட்டரில் வேகத்தில் வந்து மூளைக்கு செலுத்தும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் கூட. பூபாலன் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பவியமான வணக்கம் பாருங்களேன், வணக்கத்திலேயே பல பேர் பல ரகமாக சொல்லுவாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லலாம் வணக்கம் அப்படின்னு கோபம் கூட சில பேர் சொல்லுவாங்க. ஏன் இந்த கோபம் வணக்கம் தானே சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு மனச்சுள்ளத்தோடு அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு வாடி கோபப்பட்டு தான் என்ன பண்ண முடியும். அள்ளி நகரம் எஸ் மாவோதேவன் சொல்றாரு, மூளைக்கு சுமாராக மணிக்கு 400 முதல் 432 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. வித்தியாசமான பதில் எதுவுமே வரல, ஒரே பதிலாக தான் வந்துகிட்டு இருக்கு. நான் நினைச்சேன் சில வித்தியாசமான பதிலெல்லாம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போட்டா இருப்பாருங்க மூளையை சும்மா சொல்ட்டி சொல்ட்டி விட்டுட்டு அழகான ஒரு இமேஜ் போட்டு, ஹாய் குட் மார்னிங் டு ஆல் லிஸ்னர்ஸ் அண்ட் ஹாய் டு ஆர்ஜே சங்கர் பிரியன், மை ஆன்சர் இஸ் 75 கிலோமீட்டர் to 100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாரு. இதாங்க வித்தியாசமான ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. ஆனால் அதுக்கான விளக்கத்தையும் சேர்த்து காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேம் டிஃபால்ட்டான பதில் தான் சொல்றாரு, 400 முதல் 432 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ராகவன் ரங்கசாமி சொல்றாங்க, குட் மார்னிங் அண்ட் குட் விஷஸ் டு யூ அண்ட் எஃப்எம் டீம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் இஸ் 400 to 430 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்றாரு இவர். அண்ட் ஜீவா சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அதே ஆன்சர் தாங்க, சிம்பிளா சொல்லியிருக்காங்க. அண்ட் முருகேசனும் இவரும் வந்து அதே பதில் தான் சொல்லியிருக்காங்க. எஸ் மக்களை இன்னும் நிறைய பதில்களை நீங்க அடுக்கிக்கிட்டே இருங்க, அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க நல்லா இன்னும் கொஞ்சம் அலசி ஆலோசனை பண்ணி ஆராய்ந்து நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன விளக்கத்தோட ஒரு சுருக்கமா சொன்னீங்கன்னா இன்னும் கூடுதல் தகவல்களா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் இப்போ நம்ம கேட்க போகிற பாட்டு வந்து அடுத்த அல்டிமேட்டான ஒரு செம்மையான ஆல் டைம் அல்டிமேட் சாங் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல, அந்த கலெக்ஷன்லேருந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பாடல் மௌனராகம் திரைப்படத்திலேருந்து, இளையராஜாவோட இசையமைப்பில், வாலிவுட் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், மன்றம் வந்த தென்றலுக்கு. எஸ் தொடர்ந்து கிளம்பு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சமதுல.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Panchabhoodangal Satchiya நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் சரியாக 7:51 ஆயிட்டிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். கேட்ட கேள்விக்கான பதில்களை நம்மளுடைய நேயர்கள் வந்து சென்னை FM 101.4 முகநூல் பக்கத்துல வந்து எக்கச்சக்கமா பதிவிட்டுகிட்டே இருக்கிறீங்க. எஸ் கூடுதல் தகவல்களோடு அழகா தெளிவா சுருக்கமா பதிவிட்டுகிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எஸ் இந்த கேள்விக்கான பதில தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல சுரேஷ் பாபு வந்து மறுபடியும்

நினைவுற்றாரு வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூடுதல் தகவல்களை அதை பத்தி கொடுத்துருக்காரு. எஸ் நம்ம வந்து ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருந்தோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப விழிப்புணர்வா ரொம்ப கவனமா நம்மளோட லைஃப் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கணும். நம்மை மீறி நம்ம சக்திக்கு மீறி ஏதோ பல பேடான சுச்சுவேஷன் நெகட்டிவான சுச்சுவேஷன் வருதுன்னா அதை கடந்து போறது எப்படி அப்படின்றத மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். இன்னும் செம்ம சிம்பிளா வந்து நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்கிறதுக்கு ஒரு இடம் பெயர்வு அப்படிங்கிறது வந்து சூப்பரான ஒரு விஷயமா இருக்குங்க. அதாவது நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் நம்ம ஊர்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அது நம்மளால வந்து இது கடந்து போகவே முடியல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகலாம், அல்லது சின்ன ஒரு சுற்றுலா போகலாம், சிறிது நாட்கள் சிறிது காலம் வேற எங்காவது இடம் பெயர்வுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த சூழலை அந்த மனநிலையை அந்த நெகட்டிவான விஷயங்களை எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ண முடியும், கடந்து போக முடியும். அதுக்கப்புறம் நமக்கு தோணும் வேற இடத்துக்கு நம்ம போன பேருக்கு தான் இப்போ இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ரிட்டர்ன் அதே பாயிண்ட் எங்க பிரச்சனை இருக்கோ அதே பாயிண்ட்டுக்கு நம்ம போனாலுமே கூட அந்த சூழலே மாறி இருக்கும். ஏன்னா அவங்க அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குல்ல அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அந்த இடம் பெயர்வு அப்படிங்கறத ஒரு சிம்பிள் டிப் அது, அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல ஒரு பலன் அளிக்கும் நமக்கு. சூப்பர் மக்களை இந்த கேள்விக்கான நரம்பு வந்து எவ்வளவு வேகத்தில் வந்து தகவல்களை மூளைக்கு வந்து தரக்கூடிய திறன் கொண்டது அப்படிங்கிறதுக்கான கேள்வி தான் வந்து இந்த கேள்விக்கான பதில்கள் வந்து நிறைய நேர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் பூபாலன் சொல்றாரு, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து 400 முதல் 450 430 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் திருநின்ற ஊர் ஹிந்து தமிழன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 432 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க, அது கண்ணுலேயே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எஸ் எஸ் எஸ் இன்னும் நிறைய நேர்கள் வந்து இதே பதில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பட் இப்போ நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு தருணத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது மட்டும் தான். கண்டிப்பாக வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை நடக்கக்கூடிய சூழல்களை வந்து ஐம்புலன்களின் வழியாக வந்து எப்படி மூளைக்கு எவ்வளோ வேகத்தில் கொண்டு போகுது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய உடலின் நரம்புகள் தகவல்களை அதிகபட்சமாக சுமார் மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் மூளைக்கு செலுத்தும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பல வகைகளில் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வேகமான நரம்புகள் அப்படின்னா தொடுதல் தசை இயக்கம் மற்றும் உடலின் நிலை குறித்த தகவல்களை கடத்தும் நரம்புகள் மிக வேகமாக, அதாவது மணிக்கு சுமார் 250 முதல் 420 கிலோமீட்டர் வேகத்தில் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேகமான நரம்புகளெல்லாம் இந்த மின்னல் வேகத்தில் செயல்பட்டு இருக்கு. அண்ட் அதே போல் மெதுவான நரம்புகள் அப்படின்னு சிலது இருக்குது, அதாவது வலி மற்றும் வெப்பம் போன்ற உணர்வுகளை கடத்தும் சில நரம்புகள் சற்று மெதுவாக, அதாவது மணிக்கு சுமார் 1 முதல் 3 கிலோமீட்டர் வேகத்தில் தகவல்களை கடத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருந்தாலுமே கூட நம்ம ரஃபா இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இல்லையா? ஏன்னா சில குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ கூட ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், கிள்ளிக்கிட்டே இருக்கிற ஆனால் உரைக்கவே இல்லை, இந்த இடத்துல நான் தொடுறேன் அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும், ஏன் நமக்கு இந்த இடத்துல தொடுறது வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரை அணுகி அங்கே ஏதாவது தேமல் இருக்கா இல்லை மற்ற தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கா இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம். அதே போல் எதுவுமே உரைக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்களோட கெப்பாசிட்டி, ஸ்கின் கெப்பாசிட்டி, வலி கெப்பாசிட்டி, இந்த மாதிரி நரம்பு மண்டலம் கெப்பாசிட்டி இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. சூப்பர் பதில் சொன்ன அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் இரட்டை வால் குருவி திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ராஜராஜ சோழன் பாடல் உங்களுக்காக. இளையராஜாவோட இசையமைப்பில் மூமேத்தா வரிகளில் கேஜி ஏசுதாஸ் குரலில் இது உங்களோட தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுலு.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலாப் பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் அருகே பருத்திபுத்தூரில் டெங்கு காய்ச்சலை

பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜோர்டானில் நடைபெற்ற ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: அன்புடையர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:04 ஆயிட்டிருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. எஸ், மீண்டும் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் வந்திருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரம் அண்ணல் பிறக்கிற ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ், செம ஜாலி மோட் சாங்ஸ் எல்லாம் கேட்க போறீங்க. எஸ், இந்த நாளை இப்பதாங்க நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்பதான் எழுந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரிலாக்ஸ் அண்ட் கூலா ஜில் கூட போயிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சென்னையோட வெதர் அப்படிதானே இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அப்படியே காத்துலயே மிதக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே பல சிந்தனைகள் எல்லாம் மிதக்கிற மாதிரி இருக்கு, பழைய நினைவுகள் எல்லாம் அப்படி கண்முடாரி வந்து நிக்குது. இந்த பாட்டு இன்னும் துள்ளலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு ஜாலியா போங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் மாஸ்டர் படத்துல இருந்த செம்மையான ஒரு பாடல், வாத்தி கம்மிங் ஒத்தே அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல, அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் கான பாலச்சந்திரன் இணைந்து பாடியிருக்கிற இந்த பாடல் இது உங்களுடைய தொடர்ந்து கழிவு ரெயின்போ எஃப்எம் 101.4.

அப்பா பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா. இதா இதா இதா இதா. ஏய் இடுடா.

இருக்காங்க. எஸ் அடுத்த பாடல் உங்களுக்காக கூலி படத்துல இருந்து செம்மையான ஒரு பாடல் மோனிகா. எஸ் இந்த பாடல் அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல கேட்க போறீங்க. எஸ் தொடர்ந்து கலக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்களை சமதுளை.

அரடடா மோனிகாவோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா, செம்ம வைபா இருந்துச்சு. 8:16 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். பேசக்கூட நேரம் ஓடிக்கிட்டு இருக்கேன்ப்பா, டைம் கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்றதுனால தான் மூச்சுக்கு 300 டைமை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கூவிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏசுமக்களை காலையில் வந்து மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், உடலும் மனமும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப அப்படி புதுசாக தூங்கி எழுந்திருக்கிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லி, நான் எங்கே தூங்குனா தூக்கமே வரமாட்டேங்குது, டைட் ஆனால் ஒரே கொச்சு கடி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆமாம், கொச்சு கடிக்க தான் செய்யும். ஏன் கிடைக்கும், ஏன் கொசு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுகாதார கிட்ட நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மழைக்காலங்களில் பருவ காலங்களெலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சுகாதாரமாக

சுத்தபத்தமா வச்சுக்கணும் மக்களே. அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நல்லது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை தூக்கி பக்கத்து வீட்டில் கொட்ட, அவங்க வீட்டில் இருக்கிற குப்பை தூக்கி நம்ம வீட்டில் கொட்ட, இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்குதுடா. கொட்டோ கூட்டுன்னு கொட்டிடும் கொசு, விடாது கருப்பு அப்படிங்கிற மாதிரி, விடாது கொசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி, சுகாதாரமாக இருப்பது, விழிப்புணர்வாக இருப்பது மட்டுமே மக்களே. ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பராசக்தி திரைப்படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருக்கு இந்த பாடல், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்களை சமதுளே.

0: strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: எட்டு மணி 22 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். சமையோட பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாடல் அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல, இதை உங்களோட தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சம்மதுளை.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பீங்க, அண்ணன் போல யாரு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம கூட வந்து நல்ல லைஃப்ல கெட்டா இருக்கணும் அப்படின்னு நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளா நல்லா வேலை வாய்ப்புக்கு போய் இருக்கும்போது கண்டிப்பா நினைச்ச இலக்குகள் அடையும் போது கிடைக்கும் பாருங்க ஒரு மாசு, அந்த மாதிரி இருக்குங்க. எஸ் மக்களே, 8:26 கடந்து ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க எச்என் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். மாசான பாடல்களை அள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வர போற பாட்டு கருப்பு கருப்பா அப்படிங்கிற சூப்பரா காட் மோட் கருப்பு சாங் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கேன். சாய் அபயங்கரோட இசைப்பில் தொடர்ந்து கேட்கிற ரெயின்போ FM 101.4 எங்களை இஸ்ஸாமதுலே.

எஸ் மார்னிங் டைம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதுக்காக நாம வந்து அறக்க பறக்க அலைஞ்சு திரிஞ்சு ஓடக்கூடாது. எஸ் நிதான் ஆனமாக ட்ராவல் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் பண்ணணும். நடந்து போகும்போது நடந்துக்கிட்டு தான் நான் போயிட்டு இருக்கேன், ஒன்றும் வண்டியில் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு வச்சக்கண்ணு வாங்காமல் அந்த மொபைலை வந்து பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. எதிரில் யார் வரான்னு கூட தெரியாமல் டிஷும் டிஷும் மோதல், அப்புறம் சண்டை சச்சரோட போய்கிட்டு எதுக்கு காலகட்டத்தில் அதெல்லாம். எப்போ வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஓய்வாக இருக்கிறோமோ, எப்போ வந்து எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறமோ, அந்த நேரத்தில் சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்தா போதும். அல்லது நமக்கு தகவல்கள் தேவைப்படுற நேரத்தில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த கைபேசிகளெல்லாம் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அங்கங்கதாங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. சூப்பர் மக்களை நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக துணிவு திரைப்படத்தில் இந்த சில்லா சில்லா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையோட தத்துவத்தை பொதிச்சு வந்துச்சு எப்படி வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக நடந்தாலும் கூட பாசிட்டிவாக எப்படி மாறி இருக்கணும் அப்படின்றது ஜூபிரான ஒரு பாடுது. ஜிம்ரானி சேமிப்பில் இந்த பாடல் இது உங்களோட தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சம்மதுலே.

சில்லா சில்லா சில்லா பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 8:37 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. எஸ் மக்களே, காலையில் வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தவிர்க்கவே கூடாது அப்படிங்கிறது வந்து காலை உணவை வந்து சாப்பிடணும், அதுவும் சத்தாக சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான, அதாவது பழம் காய்கறிகள் அந்த இந்த மாதிரி நட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எங்கே கிடைக்கும்?

வழியில இருந்தா அப்படியே வட்ட வட்டமா இருக்கிற அந்த இட்லியோ தோசையோ இதே தான் கலகலமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஒரே விஷயத்தை வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறோம்னா அது நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா அப்படின்றது மருத்துவர்கள் வந்து தெளிவா சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம இட்லியே மாவு பொருட்களையே அதிகமாக சாப்பிட்றனா, கார்போஹைட்ரேட்டே அதிகமாக எடுத்துக்கிறேன்னா அது சம்பந்தமான பிரச்சனைகள் என்னெல்லாம் வரும்ன்ற அப்படின்னு நாம சொல்லினு தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் கருத்தில் கொண்டு கலவையாக வந்து காலையில் என்ன சாப்பிட்லாம், பிற்பகலில் என்ன சாப்பிட்லாம், மாலையில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு வகை வகையாக சாப்பிட முயற்சி பண்ணுங்க மக்களே, முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக. சூப்பர். அடுத்த பாடல் உங்களுக்காக யூத் படத்துல இருந்து முட்டை கலக்கி பாத்தீங்களா, நம்ம முட்டையை பத்தி நல்லா சத்து பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாட்டே முட்டை கலக்கி வருதுங்க. யூத் படத்துல இருந்து சூப்பரா ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்புல கென் கருணாசோட வரிகள்ல குரல்ல இந்த பாடல் உங்களுக்காக எஸ் தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாம் இசம்மதுலே.

முட்டைக்கலைக்கு பாடல கேட்டு முடிச்ச நேரம் 8:41 ஆயிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். ஆமாம், ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதோ மருத்துவர் வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3 முட்டையாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்காவது 2 முட்டை கொடுங்க தினமும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாம் குழந்தைங்க வந்து சத்தாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்களா, இல்லையே இல்லையே அப்படின்னு பெற்றோர்களை கதற ஒரு நிலைமை தான் இருக்குது. அதனால் இந்த முட்டை அது இதுன்னு என்னென்னலாம் இருக்கோ எல்லா வகையான விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி உணவுகளை வந்து காலையிலேயே குழந்தைங்களுக்கு கொடுங்க. எங்கே காலையிலேயே கொடுக்குறது, 7:30 எந்திரா ராஜா எந்திரா ராஜாவே எழுப்பி பள்ளி கொடுத்துக்க அப்படியே பல்ல விளக்காமல் கூட அனுப்பி விட்ற வேண்டியதாக இருக்குது. காலையில் எந்திரிச்சு சாப்பிட்றான்னு சொன்னால் கூட சாப்பிட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பள்ளி தொடங்குகிற நேரம் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாலி மோட்ல செம்ம ஹாப்பி மோட்ல ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த பாட்டு செம்ம திரிக்க விடுற மாதிரியான ஒரு பாட்டு, தாய் கழவி திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துல இருந்து கேட்க போறீங்க. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல இந்த பாடல். எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே இசை மதுளை.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

மக்களே, மார்னிங் டைம் 8:48 ஆயிட்டிருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். எஸ் மார்னிங் டைம். அதுவும் ரைட் நவ் இந்த டைமில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளி பகுதிகள் ஸ்கூல் ஜோன் அப்படின்னு இருக்கும்ல, அந்த இடங்களெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாகவே வந்து ஒரு பொது சிந்தனையோட, பொது அக்கறையோட, குழந்தைகள் மீதான அக்கறையோட, நம்ம கவனத்தோடு நம்ம அந்த இடத்த கடந்து போகணும் அப்படிங்கிறது. அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு அறக்க பறக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, தூக்கி அதாவது பேக்கெல்லாம் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதை அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே அவங்கள கடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடந்து வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் நிறைய இடங்களில், பள்ளி பகுதிகளில் எதையுமே கண்முன்னா அந்த மழலைகள் வந்து நடக்கிறது கூட எதையுமே கவனிக்காமல் அப்படி பயங்கரமான கோபம், எனக்கு டைம் இல்லையோ, எனக்கு வழி கேளுங்க. 101.4 எங்கள் அமை சம்மதுலே.

ஏஸ் மக்கள் தக் லைஃப் படத்துல இருந்து ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா பாடல கேட்டு முடிச்சிங்க. ஏஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரஷ் அவர் ரெயின்போ நிகழ்ச்சி நிறைவு பாடலாம் உங்களுக்காக ஜிகர் தந்தா டபுள் எக்ஸ் படத்துல இருந்து மா மதுரை காத்துக்கிட்டு இருக்கேன். எஸ் மக்கள் மீண்டும் 10:02 நான் உங்களோட கலந்து பேசுறேன். இப்போதைக்கு நான் வந்து வெளியில டாடா பாய் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம். தொடர்ந்து கிளம்பு ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதூளே.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தன்மையையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு 7:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து விழுப்புரத்திற்கு காலை 9:45 இயக்கப்படும் ரயில் இன்று திண்டிவனம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கூட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கன் ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தி சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தி கார்க், சத்ய தேஜா ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், ஹெச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. 9:03 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நேர்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சிக்காக உங்களோட இணையிறது நான் உங்க நவீன் பாரதி. இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த காலை பொழுத மிக ரம்யமான ஒரு காலை பொழுதை மாற்றக்கூடிய வகையில் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருந்திருக்கலாம், பல பாடல்கள் உங்களுக்காக வந்திருக்கலாம். ஆனால் இந்த தருணம், இந்த 9 to 10 மிக முக்கியமான ஒரு பாடல்கள் தொகுப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லைங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் துள்ளல் இசை பாடல்கள், ராப் இசை கலைஞர்களுடைய துள்ளல் இசை பாடல்களுடைய அணிவகுப்பு தான் கேட்டு இந்த ஒரு மணி நேரம் இணைஞ்சிருக்க போகிறோம். இந்த பாடல்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி முழுக்கவே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய வகையில் இந்த நாளை ரொம்பவே ஒரு துள்ளலோட கொண்டாட்டத்தோடு கொண்டு போக வகையில் இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறது நான் உங்கள் நவீன் பாரதி. நிகழ்ச்சியில் முதல் பாடல் வேதாளம் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன், விஷால் தால்தானி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். விவேகா அவர்களோட வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களோட இசையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

நல்கு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு தான் நடந்திருக்கீங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் துள்ளுலசை பாடல்களுடைய அணிவகுப்பில் நாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் கடல் திரைப்படத்திற்காக ஆரியன் தினேஷ் அவங்கள சின்னிமாயா தன்விஷா மூவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் தான். ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்க இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: மழையில நனையிறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும். என்னை

நேர்களை 9:15 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் துள்ளுலிசை பாடல்களுக்கான ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தாம் தூம் திரைப்படத்திற்காக அடுத்த பாடலை கேட்கிருக்கோம். பென்னி தயாள், சுச்சித்ரா, குணா மூவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல். பா விஜய் அவர்களோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய இசையில். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல்

நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, 9:20 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. துள்ளல் இசை பாடல்களுடைய அணிவகுப்பை தான் கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் பாய்ஸ் திரைப்படத்திற்காக கார்த்திக் குணால் அனுபமா சுனிதா 4 பேர் இணைஞ்சு பாடியிருக்காங்க. வாலி அவர்களோட வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையிலே தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை கேட்க இருக்கோம்.

நேர்களை நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் மாரி திரைப்படத்திற்காக பாடலை கேட்குறோம். அனிருத் ரவிச்சந்திரன், அலிஷா தாமஸ் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். தனுஷ் அவர்களுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன் அவருடைய இசையில் தான் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருக்கும்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நீங்களே 9:31 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. துள்ளல் இசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் அச்சம் என்பது மடமையாடா. திரைப்படத்திற்காக ஆதித்யா ராவ், ஆரியன் தினேஷ், கனகரத்னம், ஸ்ரீ ராஸ்கோல் இவங்க மூவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய இசையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் ஃபைட் கிளப் திரைப்படத்திற்காக அசல் கோலார் அவர்களுடைய குரலில் அவருடைய வரிகளில் கோவிந்த் வசந்தா அவர்களுடைய இசையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: FM 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேர்களே, நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக பாடலை கேட்கலாம். ரெயின்போ ராப்பில் சித் ஸ்ரீராம், சந்தோஷ் நாராயணன் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். விவேக் அவர்களோட வரிகளில், சந்தோஷ் நாராயணன் அவர்களோட இசையில் தான். நிகழ்ச்சியில் ரெட் ரோ திரைப்படத்திற்காக த ஒன் திரைப்படத்தில் பாடலை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4

எங்களை நிறைவாக கேட்டு முடித்த பாடல் கத்தி திரைப்படத்திற்காக அனிருத் அவர்களோட குரலில் தான் பாடல் கேட்டோம். ஹிப்ஹாப் தமிழா அவருடைய வரிகளில் அனிருத் அவருடைய இசையில் நிறைவு பாடலை கேட்டு முடித்தோம். நிறைவாக கேட்டு முடித்த பாடல் கத்தி திரைப்படத்துக்காக பாடலை கேட்டோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் பைசன் காலமாடன் திரைப்படத்திற்காக அறிவு வேடன் இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல். அறிவு அவர்களோட வரிகளை நிவாஷ் கே பிரசன்னா அவருடைய இசையில் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை கேட்க இருக்கோம்.

எங்களை 9:55 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு தான் இந்த ஒரு மணி நேரம் அடைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியில் பல பாடல்கள் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் அதனுடைய துள்ளலிசை உங்களை ஒரு உற்சாகத்தினுடைய எல்லைக்கே அழைச்சிட்டு போயிட்டு விட்டுருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் நிறைவாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் பொல்லாதவன் திரைப்படத்திற்காக எஸ்பிபி யோகி பி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசன் அவர்களோட வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் அவருடைய இசையில் தான். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நிறைவு பாடலாக கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு மணி 11:50 தாம்பரத்திலிருந்தும் தென்காசிக்கு நாளை இரவு மணி 7:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ₹880 உயர்ந்து சவரனுக்கு 1,14,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தி சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தி கார்க், சத்ய தேஜா ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், எச்எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய உற்சாகமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 10:03 ஆயிருக்கு. கேட்டிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. Yes, get set go நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
2: நான் உங்கள் நவீன் பாரதி.
1: Yes, நவீன் பாரதி உங்களோட தொடர்ச்சியா இருக்கிறாரு. நான் தான் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்து இப்ப இணைஞ்சிருக்கிறேன். மகிழ்ச்சி மக்களை கெட் சேட் கோ நிகழ்ச்சியில் வழக்கம் போல தமிழ் வார்த்தைகள் கண்டுபிட்டி கண்டுபிட்டி கபடி கபடினு ஆட போறோம். எஸ் வார்த்தையினுடைய முன்பின் எழுத்துக்களை மட்டும் நான் சொல்லுவேன், நடுவில் இருக்கிற எழுத்துக்களை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. கூடவே நவீனுக்கு இன்னைக்கு நிறைய டாஸ்க் இருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு நாளைக்கு ஒரு நேயருக்கு ஒரு முறை வாய்ப்பு அப்படிங்கறது கவனத்தில் வச்சுக்கிட்டு மத்த புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதே போல உலகத்துடைய எந்த மொழியில இருந்தாலும் சென்னையோட கோட் நம்பர் 044 டைப் பண்ணி 298600038 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கும் 295200554 இந்த எண்ணுக்கும் நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். முதல்ல நம்மோடு வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: வணக்கம், எங்கள் பெற்றி விவேஸ் கண்ணன்.
1: கண்ணன் ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா
3: இப்போது நலமா இருக்கேன்.
1: என்னங்க ஐயா ஆரம்பத்துல எப்படி நீங்க பதில் சொல்லுவீங்க? ரொம்ப எளிமையா கேள்வி கேக்குறோம் பாருங்க.
3: என்னங்க ஐயா ரொம்ப கேள்வி கேக்குறீங்களா?
1: இல்ல ரொம்ப ரொம்ப ரொம்ப சாதாரண எளிமையான ஒரு கேள்வி உங்களுக்கு. ஓகே, முதல் எழுத்து மே, குறில் மே. நவீன் நீங்களும் நோட் பண்றீங்களா?
2: நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
3: மே மாதம் சரியா?
1: ஐயா அது நெடில் மே சொல்றது குறில்
3: மே மே
1: மே வாஷி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. குறில் மேல தொடங்குது, மயில முடியுது. ரொம்ப எளிமையான வார்த்தை. அதே மாதிரி இன்னொன்னு ரொம்ப அழகான,
2: ஆமா
1: ரொம்ப
2: மென்மை அப்படின்னு கூட சொல்லலாம். பதில சொல்லிட்டேன்
1: நவீன், நீ தானோ உங்க டக்கு மென்மை அப்படின்னு கூட சொல்ல மென்மைன்ற பதிலே சொல்லிட்டாரு.
2: முதல் நேரம் வந்துட்டாரு விவேஸ் கண்ணு, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன இடையில இருக்க ஒரு வார்த்தை அவர் பிடிக்கிறதுக்கு அவ்வளவு லேட் ஆயிருந்தது. அதனால சரி நாமளே சொல்லி
1: நீங்க இப்படி பண்றீங்களா?
2: வணக்கம்
1: ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம் ஐயா, யார் எங்கிறது?
3: வெங்கட். சொல்லுங்க,
1: குட் மார்னிங் வெங்கட். உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
3: சொல்லுங்க.
1: முதல் எழுத்து குறில் பா, ஆமா. கடைசி எழுத்து இம்மு, மா மேல புள்ளி. நடுவுல நான்கு எழுத்துக்கள் இருக்கு. அரசர்கள் மன்னர்கள் அந்த பக்கமும் போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்துக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா சும்மா அண்ணல் பறக்கிற ஒரு வார்த்தை இது.
2: ஆமா
1: ஆமான்னு போது தெரிஞ்சு நவீன் நீங்க கண்டுபிடிக்கிறதோட சரி.
2: இல்ல இல்ல, நான் எந்த பதில இதுக்கப்புறம் நான் சொல்லல. நேர்களே கண்டுபிடிக்கிட்டோம். அது வெங்கட் எல்லாம் தீவிரமான வேற ஒரு ரொம்ப அற்புதமா யோசிக்கக்கூடிய
1: அரசர் மன்னர் காலம் அப்படின்னா போனீங்களா?
2: ஆமா,
1: இந்த நாடு அந்த நாடு எதிரி நாடு அப்படின்னு சொல்லி அனல் பறக்கிற ஒரு இடம் இது. பால தொடங்கி இம்மில முடியுது, நடுவுல நான்கு எழுத்துக்கள். ஆமா, சும்மா ரகரகமான ஆஜானு பாகுவான அதிரடியான அப்படி ஒரு இடம் அது. ரொம்ப சிந்திக்கிறீங்களா?
3: ஆமா சார்.
1: என்ன சார் பண்றது
2: அப்படிங்கிறது.
1: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம், இணைப்புக்குள்ள இருக்கீங்க.
4: ஹிந்தியில இருந்து நான் வித்யா பேசுறேன் சார். வணக்கம் சார் இருவருக்கும்.
1: வணக்கம் வித்யா அவர்களே.
4: நல்லா இருக்கீங்களா சார்? நீங்க
1: நலமா இருக்கிற நலமா இருக்க ரெண்டு பேருமே.
4: காலையில பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டீங்களா சார்?
1: சாப்பிட்டாச்சுங்க, சிறப்பா சாப்பிட்டுருக்கோம். எப்படி இருக்கு, தெம்பா இருக்கிறோம்ல நாங்க? எங்களோட பேச்சுல தெரியுதா?
4: நல்லா தெம்பாவே இருக்கீங்க சார்.
1: சூப்பர் வித்யா மேடம்.
2: ஆனா நீங்க தெம்பில்லாத மாதிரி இருக்க.
1: அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறாங்க.
2: ஓகே, இப்ப வெங்கட் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாருல்ல சங்கர் பிரியன்.
4: ஆ சொல்லுங்க சார்.
2: ஆமா, அதுக்கான ஆன்சரை யோசிச்சு வச்சிட்டீங்களா?

0: பரதம்
1: சார். அவர் சொன்ன வார்த்தையை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா?
2: நடுவுல நான்கு எழுத்துக்கள் இருக்கு, பால தொடங்கி இம்முல முடியுது. அரசர்கள் மன்னர்கள் காலம் அப்படின்னு போனீங்கன்னா அண்டை நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி, அது வந்து அனல் பறக்கிற ஒரு இடம்.
1: ஆமா,
2: பால தொடங்கி கம்பீரமான வீரமிக்க
1: பரஸ்பரமா.
2: எதுக்கு நமக்கு வம்பு தும்பு சண்டை சச்சரவு எல்லாம் வேணாப்பா, சண்டை நடனம் இருக்கணும். அதான் சொல்றேனே, வீரம் கம்பீரம்
1: எது வேணாலும் சொல்லலாம்.
2: என்னங்க நீங்க வித்யா? ஓகே, நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சிங்க வித்யா.
0: நன்றி,
2: நீங்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு தெரியுமா இந்த கேள்விக்கான பதில்?
1: நானும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன்,
2: இன்னும் உங்களுக்கு தட்டுப்படலையா? மக்களே, இந்த கேள்வி ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். அரசர் காலத்துக்கு நீங்க போனீங்கன்னா அப்படி அண்ணல் பறக்கிற ஒரு இடம் அப்படின்னா எங்க இருக்கும் அப்படின்னா அரண்மனையில இருக்குமா?
1: ஆமா, போர்க்களம் ஒண்ணு, அரசர்னாலே நம்ம யோசிக்க கூடியது ஒண்ணு, போர்க்களம்.
2: அதுதான், அப்படி போனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நவீன் இருங்க, நீங்க பக்கத்துல வரீங்க, அதனால உங்களை இப்ப தடுத்துக்கிறானே. ரைட் மக்களே, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுதுன்னா கால் பண்ணி சொல்லுங்க. 298600038 மற்றும் ஒரு எண் 295205554. இந்த கேள்வியிலே இவ்வளவு நேரம் நினைக்கிறோம்னா அடுத்த கேள்விக்கு எங்க போறது அப்படிங்கிற மாதிரி நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறிய இடைவெளி விளம்பரத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Panchabhoodangal Satchiya, Nangu Vedangal Solla, Moondru Mudichoda, Iru Manangal, Oru Uravagum, Thirumanam. இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
2: மீண்டும் வந்தாச்சு கெட் செட் கோ நிகழ்ச்சியில். இப்ப டைம் ஏனப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 10:12 ஆயிட்டு இருக்கு. சிட்டா பறந்துட்டு இருக்கு, நேரத்தை கையிலேயே பிடிக்க முடியலப்பா. ஆமாப்பா, போன்ல கூட உங்களை லைன்ல பிடிக்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி நேர்கள் வந்து நினைச்சிட்டு நினைக்கிறேன். எஸ் மக்களே, நீங்க கால் பண்ணி பேசலாம். தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். எஸ் நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க தமிழ் வார்த்தைகள். ஒரு வார்த்தையுடைய முன்பணி எழுத்துல மட்டும் சொல்லிருக்கோம், நடுவில் எழுதுல கண்டுபிடிக்க போறோம். பால தொடங்கி இம்மில முடியிற அந்த வார்த்தை என்னவோ அப்படின்னு 4-5 பேர்கிட்ட கேட்டுட்டோம். ஆனாலும் அலசி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்கலையப்பா அப்படின்னு சொல்றாங்க. நவீன், நீங்களாவது கண்டுபிடிச்சீங்களா?
1: யோசிச்சேன், அப்படி பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், ஆனா
2: சொல்லாதீங்க. நீங்க இப்ப சொல்லாதீங்க, அப்ப யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க. நேயர்களுக்கு கேட்டுக்கலாம்.
1: வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து? வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து? சொல்லுங்க சுமதி, பதில் தெரியுங்களா?
6: படைக்களம், போர்க்களம்,
2: பொறுப்பு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
6: படைக்களம.
2: எஸ் எக்ஸாக்ட்லி, சரியான பதில், படைக்களம். சூப்பர்மா, வாழ்த்துக்கள்
1: சுமதி, அற்புதமா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சுமதி. நன்றி நன்றி.
2: நவீன், இந்த பதில் தான் நீங்களும் கண்டுபிடிச்சீங்களா?
1: ஆமா ஆமா,
2: படைக்களம்.
1: ஆமா,
2: அடேங்க அப்பா, சூப்பருங்க, அழகா கண்டுபிடிச்சாங்க. அடுத்த கேள்வி, வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
7: வணக்கம் சார், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தமிழ்ச்செல்வன் சார்.
2: தமிழ்ச்செல்வன் ஐயா, உங்களுக்கான வார்த்தை கேட்கலங்களா?
7: சார் வணக்கம், சார் வணக்கம்.
1: வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம்.
1: ரொம்ப நாளா ஒரு பேசணும் ட்ரை பண்றேன் சார்.
2: மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சிங்கயா?
1: கண்டிப்பா கபடி கபடி சொல்லும் போது என் மனசுல அப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார்.
3: உடனே களத்துல இறங்கிறீங்க. சூப்பர்கே சூப்பர்கே. உங்களுக்கு என்ன வார்த்தை கேக்குறீங்களா? முதல் எழுத்து என்ன அப்படின்னு
1: கேட்டீங்கன்னா
3: குரில் க.
1: குரில்
3: கடைசி எழுத்து இம்மு. நான்கு எழுத்துக்கள் இருக்கு. கால தொடங்கி இம்முல முடியுது. யாருமே செய்யக்கூடாது. இது சட்டப்படி தவறு. அதிகமா இது இருந்துச்சுன்னா சாப்பிடுற பொருட்கள்லயோ அதுலயோ இதுல இருந்துச்சுன்னா உடம்புக்கு நல்லது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஐயோ
0: கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: சாப்பிடுற விஷயம் அதிகமா இதுல எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. வாழ்த்துக்கள் ஐயா, சரியான பதில்.
1: நன்றி
3: நன்றி நன்றி. அடுத்த கேள்வி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
3: வித்யா ரவி அம்மா நலமா இருக்கீங்களா?
4: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சிறப்பா இருக்கும் ரெண்டு பேருமே. ரைட்மா, உங்களுக்கான கேள்வி கேக்குறீங்களா? முதல் எழுத்து குரில் மீ.
4: குரில் மீ.
3: ஆ மீ. ஓகேவா? மிகைப்படுத்துதல் அந்த மீ வரும்ல, அந்த மீ. கடைசி எழுத்து நீ. இரண்டு சுழி நீ. ஆ மீல தொடங்கி நீல முடியுது. வெளிச்சம் தரக்கூடிய அழகான ஒரு சின்ன உயிரினம். மின்மினியாண்டுபிடிச்சிட்டாங்களே
0: வித்யா ரவி. கற்பூரங்க
3: வணக்கம்.
4: முதலெழுத்து
3: குரில் தா. கடைசி எழுத்து இம்மு. அதே தாதான். கடைசியில இம்மு. நடுவுல ஐந்து எழுத்துக்கள் வருது. எல்லோருக்குமே இருக்கணும். வாழ்க்கையில பெரிய சாதனைகள் பண்ணாலும் சரி, வாழ்க்கையில பெரிய வசதி வாய்ப்புகள் வந்தாலும் சரி. சூப்பருங்க சூப்பருங்க. வாழ்த்துக்கள். சரியான பதில். மகிழ்ச்சி பிரமிலமா. ரவிச்சந்திரன் இசையமைப்புல இந்த பாடல் தொடர்ந்து கேளுங்க.
5: கண்ணு கலங்குது, ஆனா வாய் சிரிக்குது.
6: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
5: அச்சச்சா
6: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
5: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா பாடு.

0: 101.4 இனி எல்லாமே தூளு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: மக்களே, நேரம் சரியாக 10:21 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட் செட் கோ எஸ் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
3: நான் உங்கள் நவீன் பார்
2: பேசிக்கிட்டு இருக்கோம். கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கோம், பதில்களை நீங்க தான் அள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது.
4: ஹலோ ஹலோ, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சங்கர் பிரியன் சார்? நல்லா இருக்கீங்களா? ட்ரை பண்ண கிடைக்கவே மாட்டேங்குது.
2: அப்படிங்களா? இப்ப கூட கிடைக்கல. ஒரு நாளைக்கு ஒரு நேருக்கு ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லியுமா கிடைக்கல. ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு வாட்டி தான் பேச முடியும். அதனால நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நீங்க பேசலாம் தரலாம். சூப்பர் ஐயா, இருந்தாலும் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றீங்களா?
4: இப்ப கேட்டே தெரியாது, சீக்கிரம் சொல்லுங்க.
2: அது முடிஞ்சு போச்சு, அடுத்த கேள்வி கேட்போம் நம்ம. முதல் எழுத்துக்குறில்
4: பேசுறேன்.
2: ஷேக் முகமது. ஓகே, சூப்பர் ஐயா. ஐயா, உங்களுக்கான வார்த்தையின் முதல் எழுத்து குரில் ச. ஆமா, கடைசி எழுத்து இம். மா மேல புள்ளி, நடுத்தாப்புல ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு.
3: ஆமா,
2: இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் தெரியுமா? எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேசுவோம், நம்மளை தற்காத்துக்குவோம், நமக்கு தேவையானதை பெறுவோம், நம்மளுடைய உரிமையா இருக்கும்,
3: நமக்கான வழிகாட்டியாவே இதுதான் இருக்கு.
2: நவீன கண்டுபிடிச்சிட்டாப்லங்க, கண்டுபிடிச்சிட்டாப்ல அந்த வார்த்தை என்ன?
3: ஒட்டுமொத்த
2: இந்தியாவில ஒவ்வொருத்தருக்கும் இது.
3: ஆமா,
2: இதுதான் மிகப்பெரிய அரணாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது.
3: மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு மேதை இத வடிவமைச்சார்.
2: அப்படின்னா ஈஸியா இன்னும் எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க. இதோட வேற என்ன க்ளூ? நவீன், நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, உறுதிப்படுத்திருக்கீங்க. என்னங்கய்யா, தட்டுப்படலையா?
4: தட்டுப்படலையா? சரி, அடுத்த
3: நன்றிய்யா. ஷேக் முகமது, நன்றி நன்றி. இடைநிலை
2: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
5: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க.
2: நல்லா இருக்க சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: மகிழ்ச்சியா
3: உற்சாகமா இருக்கிறேன்.

0: புரியுது
1: எனக்கு.
2: அதாவது சால ஆரம்பிச்சு இம்முல முடியுது.
0: சங்கமம்னு முதல்ல சொன்னாரு, ஆனா அது அந்த சொல் கிடையாது.
2: ஐயா இது வந்து இந்தியாவில இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரண் வழிமுறை, இதை கடைபிடிக்கணும்.
1: மொத்தம் இந்த சொல்லுக்கு எத்தனை எழுத்துக்கள்?
2: மொத்தமா நாலு.
0: அங்கே எழுத்துதான்
2: பாதுகாப்பு, வளர்ச்சி, படிப்பு, பொருளாதாரம், வாழ்க்கை எல்லாத்துக்கும் இதுதான்.
0: மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு மேதை இத வடிவமைச்சாரு இந்தியாவுக்காக.
2: சரிதம்
0: சரிதம்
2: சரிதம்
0: என்ன
2: சரிதம். இதுக்கு மேல எங்க போறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் அம்மா. எங்க இருக்கு?
3: ஹேமா.
2: ஹேமா ரைட், கண்டுபிடிச்சிட்டீங்களா? சால தொடங்கி
3: இம்மில முடியுது. ரெண்டு ஸ்டெல் கரெக்டா. சட்டம் சபதம்.
2: இப்படி இப்படியே போய்
0: அவ்வளவுதான். சட்டம் தான் கரெக்டான பதிலே. அதுக்கு பதில் சொல்லிட்டீங்களே.
2: இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சபதம் பாதுகாப்பு கொடுக்குதா?
0: ஹேமா சபதம்
2: மாறுமே.
0: எப்படி சிவகாமி சபதம் மாறி ஹேமாவுடைய சபதம் போல இது? அப்படியா ஹேமா?
2: சட்டம் என்பது சரியான பதில். மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி அழகழகா பதில் சொல்லுங்க. அடுத்த கேள்வி கேட்கிறேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: வணக்கம் சார், நான் தமிழ்செல்வன் ஜெயப்பிரியா, வெள்ளகோவில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன்.
2: மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கான வார்த்தை கேக்குறீங்களா? என்ன வருதுன்னா, முதல் எழுத்து குரில் அ, கடைசி எழுத்து இம்மு, நடுவுல நான்கு எழுத்துக்கள் இருக்கு. நம்ம வீட்லயோ வெளியிலயோ ரோட்லயோ யாரா இருந்தாலும் இந்த இந்த சேட்டை பண்ணாங்கன்னா நமக்கு செம்மையான கோபம் வரும். ஏய் அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவோம். ஐயோ என் பசங்க இருக்காங்களே, லீவு விட்டா போதும், பண்ணுவாங்க பாருங்க ஒரு இது.
0: ஆமா
2: வாழ்க்கை மகிழ்ச்சி. நன்றி நன்றி. ரைட் மக்களே, நிறைய கேள்விகள் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்களும் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேசுவதற்காக அதற்கான அழைப்பு மீண்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 298-6-00-38 மற்றும் ஒரு எண் 295-2-0-5-5-4. சமையான பாடல் டான் படத்துல இருந்து ஜல்லபுள்ள ஜங்கு உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 10:30. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 10:30 ஆயிட்டு இருக்கு. சிட்டா பறந்துகிட்டு இருக்கு. நேரத்தை கையிலே பிடிக்க முடியல. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM ரெயின்போ 101.4. கெட் செட் கோ. சூப்பரான கேள்விகள், தமிழ் வார்த்தைகளை வந்து அப்படி தோண்டி எடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நவீனம் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிற நிறைய. என்ன நவீன் சொல்றீங்களா இப்போ?
1: ஆமா, யோசிச்சுக்கிட்டே இருக்க நீங்க கேக்க நேர்களோட அடுத்தடுத்த நேர்களும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இணைக்கூடிய நேர் யாருன்னு பாத்துட்டோம். வணக்கம் ரெயின்போ FM, யார் இங்க இருந்து? வணக்கம் ஐயா. யார் இங்க இருந்துங்க ஐயா?
0: கீழ தொடங்கி கூல முடியுது, நடுவுல இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான். பெரிய ஏரியாவா இருக்கும். ஏதாவது பொருட்களை வச்சுக்கிற மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு. கிடங்கா? ஓ, கிடங்குன்ற மாதிரி ஏதோ வேற மாதிரி கேக்குது உங்களுக்கு. கிடங்கு என்பது சரியான பதில் இல்லையா? பின்னிட்டீங்க போங்க.
2: என்ன
0: கேக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் எழுத்து நெடில் பூ.
2: பூ?
0: ஆமா. கடைசி எழுத்து டி, குரில் டி. ஆமா. அது எல்லாருடைய வீட்டு வாசல்லையோ பக்கத்துலயோ மாடியிலயோ பால்கனிலயோ வச்சிருப்பாங்க. பூச்செடி அல்லது பூச்செடியோட சேர்ந்து சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நடுவில் வந்து பாத்தீங்கன்னா மூன்று தொட்டி. ஐயோ, மூன்று எழுத்துக்கள்றதுக்கு பதிலா
1: அவர் யாரு எம்பெருமாளாச்சு சொல்லிட்டாரு.
0: பூச்செடி ரெண்டு சரியான பதில.
1: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப அற்புதமா சொல்லிட்டீங்க. அவரும் எப்படின்னா உங்களை ஒரு கிடுக்கு இப்படி போடணும்னு பார்த்தாரு. அற்புதமா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுங்க.
0: நன்றி, நன்றி. அடுத்த கேள்வி. வணக்கம் ரெயின்போ FM, யாருங்கிறது?
3: இருவருக்கும் காலை வணக்கம்.
0: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: சங்கர் பிரியன் சேர்க்கோம், அந்த நவீன் பாரதி சேர்க்கோம். ரொம்ப
0: சங்கர் பிரியன் சேர்க்கோம், நவீன் பாரதி சேர்க்கோம்.
1: நீங்க யார் அத முதல்ல சொல்லுங்க.
0: வணஜாமா, சூப்பர். நல்லமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்க சார்.
0: உங்களுக்கான கேள்வி கேக்குற பாருங்க. முதல் எழுத்து குரில் பூ, கடைசி எழுத்து. என்னது
3: அந்த கேள்வி? கண்டுபிடிச்சிட்டா? எனக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது.
1: என்னது?
0: இப்ப இன்னொரு கேள்வி.

0: குறில் பூல ஆரம்பிக்குது, கடைசி எழுத்து ஈய, அந்த யா மேல புள்ளி வரல மெய்ய எழுத்து, அந்த ஈயில முடியுது. நடுவில் வந்து நான்கு எழுத்துகள் இருக்கு. தம்பி ரொம்ப நீளமா இருப்பாப்ல, சாப்பிடக்கூடிய ஆளு, சாப்பிடலாம் தம்பிய. புடலங்காய் என்பது சரியான பதில். சாப்பிடக்கூடியது நீளமா இருப்பாப்ல சொன்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. சாப்பிடக்கூடியது அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் மேலங்கிறது.
1: வணக்கம்
0: வணக்கம் மிக்க மகிழ்ச்சியம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? உங்களோட பேர் சொல்லுங்கம்மா.
1: பத்மா பேசுறேன்.
0: பத்மாம்மா, உங்களுக்கான கேள்வி கேக்குறீங்களா?
1: சொல்லுங்க.
0: முதல்ல எழுத்து வி, குறில் வி.
1: போன
0: வாட்டி இப்படிதான் காதல் சரியா வாங்கி நல்ல
1: தெரிஞ்ச
0: போச்சு. இந்த வாட்டி நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்திருக்கீங்க. அடச்சி இந்த கேள்விக்கு பதில் சொல்லல அப்படின்னு தோணி இருக்கும் உங்களுக்கு. முதல் எழுத்து குறில் வி. வி வி, விருப்பத்துக்கு வரக்கூடிய வி.
1: சூப்பர்.
0: இன்னைக்கு பாட்டி கிளம்பிட்டீங்க போங்க, உங்க காட்டுலதான் மழை.
2: மகிழ்ச்சி பத்தம்மா,
0: நன்றி. மகிழ்ச்சி நிறைய கேள்விகள் வார்த்தைகள் இன்னும் கூட காத்துக்கிட்டு இருக்குங்க. அதே போல பாடலும் இருக்கு. காஞ்சனா படத்துல இருந்து செமையான ஒரு பாட்டு காய கருப்புங்க. இந்த பாடலுக்கு பிறகு இன்னும் நிறைய கேள்விகளோட நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எல்லாமே சமதுல.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: மக்களே, நேரம் 10:41 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட் செட் கோ. எஸ், உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
4: உங்கள் நவீன் பாரதி
3: பேசிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு மென்மையா பேசுறாரு பாருங்க, நவீன் பாரதி கவித்துவமா மென்மையா பேசுறாரு.
4: மகிழ்ச்சி. ஒருத்தர் பட்டாசா வெடிக்கணும், இன்னொருத்தர்
3: மென்மையாயிடும்.
4: பட்டாசா வெடிச்சா என்ன தாங்குமா?
3: ரைட்டுங்க, அடுத்த கேள்வி கேட்போம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
5: ஹலோ,
3: வணக்கம்.
5: வணக்கம்,
3: நடுவுல நிறைய எழுத்துக்கள் இருக்கு, அதை கூட்டி பாத்துக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். பள்ளிக்கூடத்துல குழந்தைகளுக்கு ரொம்ப தொடர்புடைய ஒன்று, நிறைய பேர் ஆர்வமா பண்ணுவாங்க, சில பேர் வந்து பண்ணாம போவாங்க.
4: ஆமா, யோசிங்க.
3: வீர சாகசம் நிறைய குழந்தைங்க பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ண போவாங்க. ரொம்ப எளிமையா கேட்ட
4: இவங்க பேர்ல சரஸ்வதி இருக்குல்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க.
3: என்ன நவீன், வீரசாகசம் தான் சொல்றீங்களா?
4: இல்ல,
3: வேற ஒண்ணு பதில் இருக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம்.
3: வணக்கம். இந்த வார்த்தை நெடில் வீல தொடங்குது, கடைசி எழுத்து இம்முல முடியுது. ஆமா, குழந்தைங்க, பள்ளி குழந்தைங்க, பள்ளி படிக்கிற குழந்தைங்களோட தொடர்புடைய ஒன்று. நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு போய் பேர் வாங்குவாங்க.

0: சில பேர் வந்து பண்ணாம போயிட்டு திட்டு வாங்குவாங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தை.
1: கண்டுபிடிச்சிருவாங்க.
0: நல்ல முயற்சிமா, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேரத்தில் கேட்கலாம்.
2: ஓகே
0: மக்களே, உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியும்னா கால் பண்ணி சொல்லுங்க. 298-600-3-8 மற்றும் ஒரு எண் 295-2-0-5-5-4. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் இறங்குறது. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, உங்களோட பெயர் சொல்லுங்கம்மா. மணிமாலா, நல்லதுமா. போன் கொஞ்சம் சரியா கேட்க மாட்டேங்குதே.
2: வாழ்த்துக்கள்.
0: நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா வீட்டு பாடனே? அவன பாருங்க,
1: முதல்ல ஆனந்த நாயகி அம்மா கிட்டே சொல்லி இருந்தேன், அவளே சொல்லிடுவான்னு பார்த்தா அதுக்கப்புறம் மணிமாலா தான் சொல்லணும்னு இருக்கு.
0: அடுத்த கேள்வி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: மணலில இருந்து வசந்தி பேசுறேன்.
0: வசந்தி அம்மா, நீங்க பேசுவது வசந்தமா இருக்குமா?
3: விளையாட்டு
0: வாழ்த்துக்கள், சரியான பதில். மக்களை செம்மையா கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்ண போறோம், ஒரு பாடல் கேட்க போறோம். பீஸ்ட் படத்துல இருந்து உங்களுக்காக அரபி குத்து வர காத்துக்கிட்டு இருக்க அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல இந்த பாடல். தொடர்ந்து கேளுங்க, ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதுல. அதுதான்.

0: வரக்கூடிய கடைசி எழுத்து ரை. ரை நடுவுல ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான். எது முடிஞ்சாலும் முடியும், இது முடியாது. அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். எங்க போய் முடியும் யாருக்கும் தெரியாது. எவ்வளோ ஆயிரம் ஆண்டுகள், எவ்வளோ கோடி ஆண்டுகள் அப்படின்றது தெரியாது. போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்து அடுத்தடுத்து
1: அப்படின்ட்டு.
2: வீட்டு பாடத்தை மட்டும் அவ்வளவு யோசிக்கல, இதுக்கு யோசிங்க.
0: இங்க பாருங்க, நம்ம அப்பா, தாத்தா, பாட்டன், போட்டன், சேயோன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. பின்னால போனோம்னா அப்படி, முன்னால போனோம்னா நிறைய இருக்கு.
2: ஆமா,
0: அது தொடர்பான ஒரு வார்த்தை. பின்னால போனோம்னா அப்பா, தாத்தா, பாட்டன், போட்டன், சேட்டன் அப்படின்னு நிறைய இருக்கு.
1: ஓட்டன்,
2: ஆமா ஆமா. இப்ப முன்னாடி போகக்கூடிய விஷயங்களை சொன்னாரு, இப்ப பின்னாடி வரக்கூடியது அடுத்ததான். உங்களுக்கு அடுத்தது யார் வருவாங்க அவங்க
0: அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அதோடைய பொது வார்த்தை, பொதுவான ஒரு வார்த்தை, பொது சொல். அச்சச்சோ அச்சச்சோ, ஐயோ ஐயோ அப்படிங்கிற
2: மாதிரி.
0: நானு அடுத்த நேரம்
2: கேட்டுடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம்.
0: ஆஹா, வணக்கம். யாரு?

0: ரெண்டு
1: பிள்ளைங்க பேசாத எப்படி போடுவோம்னு பார்த்தேன். திருவெட்டூர் பத்மாவதி சங்கர்புரியனுக்கும்
2: முதல் சொல் வந்து தா குரில் தாமா முடிவு எழுத்து வந்து ரை, இடையில ரெண்டு எழுத்து
1: ரை.
2: ஆமா ரை,
0: ரை
1: ஒரு
0: குறிப்பு.
2: இப்ப ஒரு சந்ததியினர் இருக்கீங்க, அதுக்கு அடுத்த சந்ததியினரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது
1: ஒரு சந்ததியினர்.
0: ஆமா மகனே, பேரமா பேராண்டி, நம்மளுடைய அடுத்தடுத்து அடுத்தடுத்து இதெல்லாம் பாத்துக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறது.
2: சந்ததி சந்ததியா வராங்கப்பா அப்படின்றாங்கல்ல.
0: சரி, இப்போ இயற்கை வளங்களை வந்து நம்ம இயற்கை மரம் செடி கொடி காற்று இதெல்லாத்தையும் வந்து பாழாக்க கூடாது, நம்ம அடுத்த அடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. யார் கொடுத்துட்டு போறோம்? பக்கத்து வீட்டு பத்மாவுக்கு
2: இல்ல, திருவெற்றியூர் பத்மாவுக்கு.
0: அதோ இவங்க திருவெற்றியூர் பத்மாவதி பக்கத்து வீட்டு பார்வதி கொடுத்துட்டு போவாங்க போல இருக்கு. யாரெல்லாம் முயற்சி அம்மா அம்மா இணைப்புக்குள்ள பிரச்சனை. அடுத்த நேரம் பேசல. வணக்கம் எஃப்எம்.
3: சார் வணக்கம் சார். அம்பத்தூர்ல தேவராய் பேசுறேன். ரொம்ப சிறப்பா இருக்கு நிகழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியும் கூட பேசுறது நாளாகுது.
0: நல்லது.
3: தலைமுறை
0: என்பது சரியான.
3: ஐயா ஐயா, ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு ஒருத்தான் பேசணும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: நல்லதுங்கய்யா,
3: நிறைய புதுவினருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்.
0: நல்லதுங்க, அதுக்காக தான். அதுக்காக தான்
3: நான் நினைக்கிறேன், சங்கப்பிரண்ட ஒரு மாசம் ஒரு முறை பேசினாலே எனக்கு சந்தோஷம் போதியா.
0: நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க, மிக மகிழ்ச்சிங்க, நன்றி. அடுத்த நேரிட்ட அடுத்த கேள்வி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது. வணக்கம், இணைப்புக்குள்ளதான் இருக்கீங்க. ஹலோ
4: ஹலோ
0: ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. ஐயா கிளைமேக்ஸ்ல வந்திருக்கீங்க, கரெக்டா ஒரு நிமிஷம் தான் நம்ம பேச முடியும். உங்களுக்கு நான் கேள்வி கேட்டுங்களா, எங்க இருந்து பேசுறீங்க முதல்ல, உங்களோட பேர் சொல்லுங்க.
4: பெரும்பாக்கம் சுந்தர்.
0: சுந்தர் ஐயா, இவ்வளோ ஸ்லோவா இருக்கலாமா? உங்களுக்கான வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெடில் மால தொடங்குது. ஆமா, பத்து மணி ஆச்சு கத்திக்கிட்டு இருக்கோம், எனக்கு எங்கேயாவது கூட்டு போய் மேய்க்க வைக்கப்பா அப்படின்னு. கடைசி எழுத்து இல்ல, சொல்லுக்கு வரக்கூடிய இல்ல, நடுவுல ரெண்டே ரெண்டு எழுத்து தான். வாழ்க்கையில ஒரு இது இருக்கணுமா? அதுதான் அது. ஆமா, வாழ்க்கையில ஒரு இது இருக்கணும், ரொம்ப ஒரு ட்ரையா போய்கிட்டு இருக்குப்பா, ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொதுவான வார்த்தை எது எது அது இது எது அப்படிங்கிற மாதிரி மாலை தொடங்கி இல்ல முடியுதுங்கய்யா. வாழ்க்கையில ஒரு இது இருக்கணும், ஒரு மாதிரி ட்ரையா போயிட்டே இருக்கு. எது இருக்கணும்? எனக்கு பணம் இருக்கணும். பொதுவான ஒரு வார்த்தை கிடையாது,
2: எல்லாருக்குமே பணம் இருக்கணும்.
0: ஐயா வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் இருக்கணும் சொல்லுவல, அது அது
2: வணக்கம்
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது. பல வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்பதான் பேசுறீங்களா? அடிக்கி சொல்லி தெரிக்க விட்டுருக்கீங்க, நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டிருக்கீங்க, வாய்ப்பு கிடைக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து அந்த தொடர்ச்சியாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நேயர்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த புதிய நேயர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது அப்படிங்கிற மட்டும் மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். அவரது மக்களை மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு நாளில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பேன். ஆனால் ஆனால்
2: ஆனால் சொல்லிடுங்க,
0: நீங்க தான், நீங்க தொடர்ச்சியா 11 மணிக்கு நீங்க தான் இருக்க போறீங்க, நீங்க தான் சொல்லணும்.
2: அதை நான் நவீன் பாரதி 11 மணிக்கு உங்களோட தொடர்ந்து இருக்க
0: நிகழ்ச்சி நிறைவுப்படலாம். சூதுக்கவும் படத்துல இருந்து காசு பணம் துட்டு மணி மணி தொடர்ந்து கலந்து ரெயின்போ எஃப்எம் 101.4
2: இங்க எல்லாமே சமதுல.
5: ஹே டூட், ஹாய் அந்தோனி, வாட்ஸ் அப், what's happening?
6: Nothing much da,
5: so sad. Kachaku kachaku kachaku kachaku kachaku kachaku kachaku
6: kaase pana kutte mani mani kaase pana kutte mani mani kaase pana kutte mani mani kaase pana kutte mani mani
7: kota pidiche night la parak porra height la தலை காலு பொரியல தலைக்கீழா நடக்கிறேன் காசு பணம் தொட்டு

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்பு உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதிய விதை சட்டம் தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று அமமுக கூறியுள்ளது. கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவனி லெஹ்ரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான காலிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சினி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை. 11:03 ஆயிட்டிருக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த ஒரு மணி நேரம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைஞ்சிருக்க போகிற இந்த நிகழ்ச்சி திரை காணும் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் திரை காணும் நிகழ்ச்சியோட பாடலை கேட்டு ரசித்து இணைஞ்சிருக்க போகிறோம். அந்த வகையில் இந்த தருணத்தை மிகப்பெரிய அளவில் ஒரு ரம்யமான ஒரு நாளாக, இந்த நாளை அமைச்சிக்கிறதுக்கான ஒரு நாளாக இந்த பாடல்கள் நிச்சயமாக அமையும் நான் நம்புகிறேன். அந்த வகையில் உங்களுக்கும் இந்த பாடல் பிடிச்சிருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக பரபர பரபர பட்டாம்பூச்சி அப்படின்னு தோணக்கூடிய ஒரு அற்புதம்

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: சாலை பயணம் பாதுகாப்பாக இருக்கணும்.

0: பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துகள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துகளை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: கண் தானம் அனைத்து வயதினரும் செய்யலாம். கண்ணாடி அணிந்தவர்கள், நீரிழிவு அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் கண் தானம் செய்ய தகுதியானவர்களே. உயிரிழந்த 6 மணி நேரத்திற்குள் கண் தானம் செய்யப்பட வேண்டும். கண் தானத்தின் போது விழித்திரை மட்டுமே எடுக்கப்படும். முகத்தின் தோற்றம் எந்த வகையிலும் மாறாது. கண்ணை மூட வேண்டிய நேரம் வந்தாலும் மற்றொருவரின் உலகத்தில் வெளிச்சத்தை திறந்து வைப்போம். நம் பார்வை முடிந்தாலும் இன்னொருவரின் பார்வை தொடங்கட்டும். கண் தானம் செய்வோம்.
1: இன்று என்னுள் மாற்றம் தந்தாயே உன்னை என்றும் மறவேனே.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடி. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேர்களே, உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோட தான் நினைஞ்சிருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் கல்லூரி திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் அவர்களோட குரலில் தான் பாடலை கேட்கிருக்கோம்.

0: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: நெல்லை நிறைவாக கேட்டு முடித்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திற்காக தான் பாடலை கேட்டோம். உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் திரைகாணம் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக கார்த்திக், கிறிஷ், ஹர்னி மூவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல், பா விஜய் அவர்களோட

0: என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தேடினீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?

0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
1: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
2: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
0: தெரியல.
1: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம். நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
1: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
2: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
3: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
6: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
6: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.
7: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
8: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
9: நல்ல 11 மணி 31 நிமிஷம் ஆகிறது. இந்த தொடத்தில் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் தொட்டால் பூமலரும் நிகழ்ச்சிக்காக ஹரிச்சரன், யுவன் சங்கர் ராஜா இருவருடைய குரலில் பாடல் கேட்கிருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம் டா.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: எல்லாமே தமிழ்.
1: நேர்களே, உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோட தான் நடந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் சிவப்பதிகாரம் திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் சுஜாதா இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடலை கேட்கலாம்.

நாங்களே 11:56 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்ம இந்த 1 மணி நேரம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் திரைகாணம் கேட்டு இணைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக சிவாஜி திரைப்படத்திற்காக பாடலை கேட்கிறக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேர்களே, நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதிய விதை சட்டம் தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழக தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி முற்போக்கு கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவனி லெஹரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சினி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திட்டம் பருப்பு உற்பத்தியில் தற்சார்பு அடைவதற்கான தேசிய திட்டம். இந்தியா ஒரு வேளாண்மை சார்ந்த நாடாகும். நாட்டின் உணவு பாதுகாப்பிலும் மக்களின் ஊட்டச்சத்திலும் வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக பருப்பு வகைகள் இந்திய மக்களின் அன்றாட உணவில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. இந்தியாவில் பருப்பு வகைகளின் உற்பத்தி அதிகரித்து வந்தாலும் உள்நாட்டு தேவையை முழுமையாக பூர்த்தி செய்வது முக்கியமான சவாலாக இருந்து வருகிறது. தேவைக்கும் உற்பத்திக்கும் இடையே ஏற்படும் இடைவெளியை குறைத்து பருப்பு உற்பத்தியில் நாட்டை தற்சார்பு உடையதாக மாற்றுவதன் அவசியத்தை உணர்ந்து பருப்பு வகைகளில் தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் நோக்கம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதும் ஆகும். பருப்பு வகைகள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களாகும். அவற்றில் புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து மற்றும் பல்வேறு தாதுக்கள் காணப்படுகின்றன. குழந்தைகள், பெண்கள் மற்றும் பொதுமக்களின் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதில் பருப்பு வகைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. எனவே பருப்பு உற்பத்தி என்பது வேளாண்மை பொருளாதாரத்துடன் மட்டுமல்லாமல் நாட்டின் ஊட்டச்சத்து பாதுகாப்புடனும் தொடர்புடையதாகும். பருப்பு வகைகளில் தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளில் விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைப்பதை உறுதி செய்வது முக்கியமானதாகும். அதிக மகசூல் தரக்கூடிய மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். அதேபோல் அந்தந்த பகுதிகளின் மண் மற்றும் தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற பருப்பு வகைகளை பயிரிடுவது அதிக மகசூல் பெற உதவும். நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதும் பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க உதவும். அறிவியல் அடிப்படையிலான

சாகுபடி முறைகள் துல்லியமான நீர் மேலாண்மை, உர மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் கட்டுப்பாடு முறைகளை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பது அவசியமாகும். வேளாண் விரிவாக்க சேவைகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகளும் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் வழங்கப்பட வேண்டும். பருப்பு வகைகளின் சாகுபடியில் நீர் மேலாண்மையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பல பருப்பு வகைகள் குறைந்த நீரில் வளரக்கூடிய தன்மையை கொண்டுள்ளன. எனவே நீர் வளத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் வேளாண்மைக்கு பருப்பு வகைகள் ஏற்ற பயிர்களாக கருதப்படுகின்றன. பயிர் சுழற்சியில் பருப்பு வகைகளை சேர்ப்பதன் மூலம் மண்ணின் வளத்தையும் மேம்படுத்த முடியும். விவசாயிகளுக்கு பருப்பு சாகுபடியில் போதுமான பொருளாதார ஆதரவு கிடைப்பதும் மிகவும் அவசியம். விதை, உரம், இயந்திரங்கள் மற்றும் பிற வேளாண் உள்ளீடுகளை எளிதாக பெறும் வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். மேலும் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பருப்பு வகைகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை பெற வேண்டும். சந்தை வசதிகள் மற்றும் கொள்முதல் அமைப்புகள் வலுப்பெற்றால் விவசாயிகள் பருப்பு சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். பருப்பு வகைகளில் தற்சார்பை அடைவதற்கு உற்பத்தியை அதிகரிப்பது மட்டுமே போதுமானதல்ல. உற்பத்திக்கு பிந்தைய சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்தல் வசதிகளும் மேம்படுத்தப்பட வேண்டும். போதுமான கிடங்குகள் மற்றும் சேமிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை குறைக்க முடியும். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் வெளிநாடுகளில் இருந்து பருப்பு இறக்குமதி செய்வதை சார்ந்திருப்பது குறையும். இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் நன்மை ஏற்படும். அதே நேரத்தில் உள்நாட்டு விவசாயிகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும். இந்திய விவசாயிகளின் உழைப்பும் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடும் அரசின் ஆதரவும் ஒன்றிணைந்தால் பருப்பு உற்பத்தியில் தற்சார்பை அடைவது சாத்தியமாகும். தரமான விதைகள், அறிவியல் சாகுபடி முறைகள், சிறந்த சந்தை வசதிகள் மற்றும் நியாயமான விலை ஆகியவை இந்த இலக்கை அடைவதற்கான முக்கிய அடித்தளங்களாக அமையும். முடிவாக, பருப்பு வகைகளில் தற்சார்பை நோக்கிய இயக்கம் என்பது வெறும் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் முயற்சி மட்டுமல்ல, இது விவசாயிகளின் பொருளாதார முன்னேற்றம், மக்களின் ஊட்டச்சத்து பாதுகாப்பு, நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு பொருளாதாரம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கியமான முயற்சியாகும். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து விவசாயிகளுக்கு தேவையான ஆதரவை வழங்கி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைய முடியும். எனவே பருப்பு உற்பத்தியில் தற்சார்பு, வளமான விவசாயம், ஆரோக்கியமான மக்கள், வலிமையான இந்தியா என்ற நோக்கத்துடன் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் பருப்பு உற்பத்தியில் தற்சார்பு அடைவதற்கான தேசிய திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

இனிய மதிய வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிறது யாரு? நான் தான், லோகேஷ் தான் உங்க கூட இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன். நம்ம ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே வித் லோகேஷோட. ஸோ இன்னைக்கு பெண்கள் எல்லாருமே நிகழ்ச்சியில் பேச தயாரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008, இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போறீங்க. சரி, நம்பரை சொல்லிட்டு என்ன பேச போறோம் அப்படின்றத நீங்க சொல்லணும்ல அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதாவது சில பாடல்கள் இந்த பாட்டில் வரும்ல.

0: ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போது சில ஞாபகங்கள் தாலாட்டம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பாடலுடைய வரியை கேட்கும்போது உங்களுக்கு அப்படியே கனெக்ட் ஆகும்ல, ரொம்ப நெருக்கமாக இருக்கும்ல, அந்த மாதிரி பாடல்கள் எது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த பாடல் வந்து உங்களுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கால் பண்ணி பேசணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 0444-2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம், கேக்குதுங்களா? சொல்லுங்க, உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரக்கோணம்.
0: அரக்கோணம்ல இருந்து யார் பேசுறீங்க? கலா, சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாடல் கேட்கும்போது ரொம்ப நெருக்கமா இருக்கும், ரொம்ப கனெக்ட் ஆகும்? எந்தெந்த வரிகள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு, எந்த ஏதாவது நிகழ்வு சொல்லி சொல்லலாம் நீங்க? நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர்?
2: வணக்கம் வணக்கம் சார், சந்திரபாபு சென்னையில இருந்து பேசுறேன் சார்.
0: சந்திரபாபு சென்னையில இருந்து சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இது பெண்கள் நிகழ்ச்சி தான், இருந்தாலும் நீங்க கலந்துகிட்டதுனால உங்களுக்கு எந்த பாடல் மிகவும் நெருக்கமா இருக்கும்?
2: நிகழ்ச்சியில
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சசிகலா பேசுறேன் சார்.
0: எங்க இருந்துமா பேசுறீங்க?
3: சைதாப்பட்டியில இருந்து.
0: ஓகே, உங்களுக்கு எந்த பாடல் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும்?
3: எனக்கு வந்து சிந்து பைரவில இருந்து அந்த நானொரு சிந்து காவடி சிந்து அந்த பாட்டு,
0: அந்த பாட்டு உங்களுக்கு
3: நெருக்கமா? வரிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப என்னுடைய லைஃப்ல சம்பந்தப்பட்ட ஒரு நெருக்கமா இருக்கும்.
0: ஓகே ஓகே, சோ அந்த பாடல் நல்லா பாடுனீங்களே, இரண்டு வரி பாடிடலாங்களா? இருக்க போது அதாவது ஒரு பாடல், அந்த பாடலை வந்து நீங்க உங்க பாடலுடைய வரிகள் வந்து உங்க வாழ்க்கைக்கு எங்க கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி சில பாடல்களை பத்தி நீங்க கால் பண்ணிய கூட பேசலாம். சோ இதுக்கு நீங்க வந்து 0444-2986-0038 இந்த நம்பர் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: எனக்கு
0: வந்து

0: அந்த பாட்டு நிறைய பாட்டு இருக்கு சார், எனக்கு இப்பத்திக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது.
1: ஓகே, பாட்டாவே பாடிப்பீங்களே நல்லபடியா?
0: அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம்

0: அழகாவே பாடி ஈட்டிங்களா அப்படின்னு வரல, அந்த மாதிரி அழகா பாடினீங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஓகே, நானே 2 நிமிஷத்துல அப்படியே தாளம் எல்லாம் போட்டேன்.
1: நன்றிங்க.
0: ஸோ சூப்பரா வந்து பாடினாங்க. நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்து நான் அப்படியே மியூசிக் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0442986008 இந்த நம்பருக்கு. சிம்பிளான ஒரு விஷயம் தான், எல்லாருமே வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆமா, சில பாடல் வரிகள் உங்க வாழ்க்கையில எங்கேயாவது கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாடல்களை பத்தி தான் நீங்க பேச போறீங்க நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: பேர் சொல்லி இருக்கணும், இத ரெண்டாவது தடவை வந்தது, மன்ன சாரி சார்.
0: முதல்ல உங்க பேர் சொல்லிருங்க.
2: சசிகலா தான் சார்.
0: சொல்லுங்க, என்ன சொல்லணும்?
2: அந்த பாட்டுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்னன்னா, அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரஞ்சிருந்தேனே, அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் லைஃபுக்கு ரொம்ப சம்பந்தப்பட்ட வரிகள் அது.
0: ஓகே ஓகே ஓகே. நிகழ்ச்சியில கால் பண்ணுங்க 0442986008 நம்பருக்கு. அதாவது சில பாடல் வரிகள் வந்து எப்பவுமே நம்ம மனதுக்கு மிக நெருக்கமா இருக்கும், அதாவது நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போயிருக்கும். அந்த மாதிரி சில பாடல் வரிகள் இருக்கும் இல்லையா, அது எந்த பாடல் வரிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதா கேட்டுட்டு இருக்கேன். சோ நீங்களும் கால் பண்ணுங்க. இப்ப நிகழ்ச்சியில வந்து நம்ம ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். உனக்கும் எனக்கும் திரைப்படத்துல இருந்து பூப்பறிக்க நீயும் போகாது, எந்த பாடம் தான் கேட்க போறீங்க? சங்கர் மகாதேவன் குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில கேட்டு இணைந்திருங்கள். FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே சமதுலே.

0: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 12:20 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்னேகிதே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க, பூப்பறிக்க நீயும் போகாத. இந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து அப்படியே சில நினைவுகளை, சில அப்படியே வாழ்க்கையில இருக்க சில கரெக்ஷன்ஸ் அப்படியே தொடர்பு படுத்தி ஒரு பாடல் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி சில பாடல் வரிகள் உங்க வாழ்க்கையில மிக நெருக்கமா இருக்கும். அது எந்த பாடல் வரிகள் அப்படின்றதான் நீங்க சொல்ல போறீங்க. அந்த பாடல் வரியை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நிறைய நினைவுகளை வந்து அப்படியே தேனூட்டும் பாலூட்டும் அந்த மாதிரி நினைவுகள் எது அப்படின்றதான் சொல்ல போறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: ராஜேஸ்வரி, சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாடல் வரி கேட்கும்போது அப்படியே அந்த ஞாபகங்கள் தாளாட்டும்?
1: எனக்கு கண்ணி இமைகளின் அவசியம் இந்த பாட்டு இருக்கும் பாருங்க, தைப்பொங்கல்ல.
0: ஆமா,
1: அதை வந்து மாத்தி சேமிப்ப பத்தி எழுதியிருப்பேன். அதை அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே எழுதுனது இது, அடைகளை மாத்தி போட்டு அதை பாடலாமா கொஞ்சம்? இந்த சேமிப்புகளை பத்தி
0: இரண்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாடிடுங்க. ரத்தின சுருக்கமா.
1: சேமிப்புகள் அவசியம், சிக்கனங்கள் அவசியம், கனிம வள சேமிப்புகள், காசு பண சேமிப்புகள் தான் என்றும் இங்கு தேவைதானே. நீர் தேவை இங்கு நாளும் அதிகமாகும் நிலைதானே. அதை தேவைக்கு பயன்படுத்தி நாமும் வாழ வேண்டும் அடிமானே. நம் சந்ததிக்கும் மகா தண்ணீர் தன்

நினைக்கலாம் நடக்குமே, மின்சாரங்களின் தேவை அதிகமாகிவிட்டதென்று அதை குறைத்து செல

0: சேமிக்கலாம், அது குடும்பத்தையும் அமைதியாக்குமே. பிரச்சனையும் குறையுமே, சேமிப்புகள் அவசியம், சிக்கனங்கள் அவசியம். கனிம வள சேமிப்புகள், காசு பண சேமிப்புகள் தான் சென்றும் இங்கு தேவைதான்.
1: அருமை அருமை அருமை அருமையா பண்ணீங்க, சூப்பரா இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நானே எழுதுனதுங்கப்பா இது.
1: நல்லது நல்லது. நன்றி நன்றி
0: நன்றி.
1: ஓகே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பேசலாம்.
2: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நேரம் 12:23 ஆயிட்டு இருக்கு. FM 101.4 நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு எந்த பாடல் வரியை கேட்டால் உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேயர்கள் கிட்ட கேட்டுட்ருக்கிறோம். நேயர்கள் வந்து நிறைய பாடல்கள் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க

பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி அவங்க பாடின பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பாடல் எது, அதாவது இந்த பாட்டை கேட்கும்போது நிறைய நினைவுகள், நிறைய ஞாபகங்கள், நிறைய மறக்க முடியாத பல பல விஷயங்கள் வந்து எனக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ நீங்களும் கால் பண்ணலாம் 0442986008 இந்த நம்பருக்கு. ஸோ கால் பண்ணி அது எந்த பாடல் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். தூள் திரைப்படத்திலிருந்து ஆசை ஆசை எப்பொழுது அந்த பாட்டு தான் கேட்க போகிறீங்க. ஸோ இந்த பாடம் வந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியிருக்கிறாங்க. கடுவன் வரிகளில் வித்யாசாகர் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.

நேரம் 12:31 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் கிட்ட நான் என்ன கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா, சில பாடல் வரிகளை கேட்கும் போது நம்மளே அறியாம பல்வேறு நினைவுகள் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப நமக்கு கனெக்டிவாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாடல்கள் எது, என்னென்ன நினைவுகள்லாம் உங்களை வந்து அப்படியே தாளாட்டும் அப்படின்றத நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 0442986008 இந்த நம்பருக்கு. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக கூட நீங்க பேசலாம், பாடலாம், எல்லாமே வந்து ஜாலியா நம்ம வந்து பேசலாம் அந்த டாபிக் பத்தி. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணிருந்தாங்க. கால் பண்ணி உங்களுக்கு தெரியுமா எனக்கு வந்து இந்த சிந்து பைரவி பாட்டுல வர அந்த பாட்டு வந்து கனெக்ட் ஆகும், அதே மாதிரி இன்னும் ரெண்டு பாட்டு அப்படின்னு நிறைய பாடல்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய நேயர்கள் நம்ம கூட பேச இருக்கிறாங்க. சோ கால் பண்ணுங்க 0442986008 இந்த நம்பருக்கு. சோ இப்ப நிகழ்ச்சியில ஒரு சிறிய பாடல் கேட்டு அடுத்து நம்ம நேயர்கள் கூட பேசலாம். தர்மதுரை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்க FM Rainbow 101.4 உடன்.

0: அது வச்சுருக்கேன்.
1: ஓகே சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கிறோம். அந்த பழைய பாடல், நான் கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்தேன்னா அந்த மணப்பாறை மாடு கட்டின்ட்டு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை கேட்கும் பொழுது அப்படியே அந்த கிராமத்துக்கே நம்ம போன மாதிரி இருக்கும். அந்த இயற்கை விவசாயம், அது அதுல வந்து சேத்த பணத்தை சிக்கனமா அம்மா கையில கொடுத்து போடு, நூறு ஆக்குவாங்க அப்படின்னு ஒரு இது, அதுல ஒரு வரி வரும்.
1: சரி,
0: அது அதெல்லாம் அப்படியே அசை போடுறது மாதிரி, அந்த வார்த்தையே நம்ம நினைச்சோம்னாலே இவ்வளவு ஒரு கருத்து, ஒரு சேமிப்ப பத்தியே அந்த காலத்துலவே எப்படி எல்லாம் பேங்க் மாதிரி அம்மா அம்மா தான் அதை பத்திரமா வச்சுப்பாங்கிற மாதிரி அதை எப்படி வேணாலும் நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம்.
1: அருமை அருமை அருமைங்க, ரொம்ப அழகு அழகு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் கால் பண்ணி உங்களுக்கு மிகவும் நெருக்கமான பாடலுடைய வரிகளை ஷேர் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா சென்னை 28 படத்திலிருந்து உன் பார்வை மேலே பட்டால் அந்த பாடம் தான் கேட்க போறீங்க. விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல் வாலி வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில கேட்டு இணைந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்

0: அதெல்லாம் இல்லை, நான் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவேன். நம்ம நேயர்கள்கிட்ட நான் பேசிட்டு தான் கண்டிப்பாக போவேன். ஸோ நேயர்கள் கால் பண்ணலாம். இப்போ ஒரு நேயர் வந்து நமக்காக பேசிருக்கிறாங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: ஓகே, நல்லா இருக்கேன். ராஜலட்சுமி தானே?

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Ungal FM Rainbowvil தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: நேரம் 12:42 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பெண்கள் கிட்ட எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பாடலுடைய வரி, எந்த பாடலுடைய வரி உங்க வாழ்க்கையில மிகவும் நெருக்கமானதா இருக்கு, உங்க மனதுக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கு. ஸோ அந்த பாட்டு கேட்கும்போது பல நினைவுகள் உங்களை சுற்றி அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டே இருக்கும்ல, அந்த பாடல் எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 0442986008 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ நிறைய பாடல்கள் இருக்கு. நிறைய டைம் வந்து நம்ம தனிமையாக இருக்கும்போது அந்த பாடல்கள்லாம் கேட்டு பல நினைவுகளை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பாடல்கள் எதுன்னு தான் கேட்டுருக்கிறேன் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க உங்க பேர், எங்கேருந்து பேசுறீங்க?
1: மேடவாக்கத்துலேருந்து.
0: பேர் சத்தமாக சொல்லுங்க. இல்லை கேட்கலங்க, பேர் மட்டும் தெளிவாக சொல்லுங்க. சித்ராவா? ஓகே. என்ன பாடல் உங்க மனதுக்கு மிகவும் நெருக்கமான பாடல்? ஓகே.
1: அந்த பாடல உண்மையை சொல்லி மன்னன் சொன்னால்
0: ஓகே. இருந்தாலும் நீங்க பேசுறது ரொம்ப நல்லாவே கேட்கல. ஆறு மனமே ஆறு படத்துல பாடல்ல இருந்து உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் அந்த வரிகள் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? கலை,
2: கலையரசி.
0: கலையரசி சொல்லுங்க, உங்களுக்கு வந்து எந்த பாடல் வந்து மிகவும் நெருக்கமான பாடல்?
2: எனக்குமே
0: ரொம்ப பிடிக்கும், நீங்களும் சொல்லிருக்கீங்க.

0: என் வாழ்த்துக்கள். ஓகே,
1: கேட்கும்போது ஒரே கண்ணில் தண்ணியா வந்துடும்
0: இளமை
1: கால நினைவுகள்லாம் அப்படியே திரும்ப நமக்கு.
0: ஓகே,
1: ரொம்ப நன்றிங்கய்யா.
0: நன்றி,
1: கேட்டுட்டு வரோம், ஒளிபரப்புங்க. நன்றிங்கய்யா.
0: நன்றி நன்றி. அண்ட் இந்த மாதிரி தான் கலையரசி சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பாடல் வரிகள், அது என்னென்ன ஞாபகங்களை உங்களை சுற்றி அப்படியே படுத்து அப்படின்றதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அண்ட் நிகழ்ச்சியில் இப்போ வந்து நம்ம சுறா படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். சுறா படத்துலேருந்து சிறகடிக்கும் நிலவு அந்த படத்தை கேட்க போகிறோம். கார்த்திக் ரீட்டா பாடின பாடல் ஸ்னேகன் வரிகளில், மணி சர்மா இசையில் இந்த பாடல் நீங்கள் கேட்க போகிறீங்க. கேட்டு இணைந்திருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூளே.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress. Rainbow FM,
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

நேரம் 12:51 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பாடலுடைய வரிகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா, பல நினைவுகளை வந்து அப்படியே ஞாபகப்படுத்திட்டு போகும். ஸோ அது எந்த பாடல் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கேன், எந்த பாடல் எந்த பாடலுடைய வரிகள் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் நீங்க கலந்துகிட்டு பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0442986008. மறுபடியும் சொல்றேன், 0442986008 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேயர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது எப்போயாவது நம்ம தனிமையாக உட்காந்துருக்கும் போது சில பாடல்கள் வந்து கேட்கும்போது பல நினைவுகள் அப்படியே ஞாபகப்படுத்திகிட்டே போகும். ஸோ அது என்னென்ன பாடல்கள் அப்படின்றத நீங்கள் பட்டியலிட்டு எப்படி பட்டியலிட்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதை எனக்கெலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், அந்த பாட்டில் வர சில வரிகள் வந்து எப்பவுமே எனக்கு ஒத்துப்போகும். அதே மாதிரி அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த பாடல் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது, அந்த பிடிச்ச பாட்டுனா ஏன் பிடிக்கும் அப்படின்னா இந்த பாடலில் வர சில வரிகள் எனக்கு எப்போவுமே சில ஞாபகங்கள் அப்படியே தாளாடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது எந்த பாடல் அப்படின்றத நம்ம கேட்டுட்ருக்கிறோம். ஸோ கால் பண்ணுங்கள் 0442986008 இந்த நம்பருக்கு, தொடர்ந்து நம்ம பேசுவோம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்.

பொதுவாக பாட்டு அப்படின்னாலே எல்லாரையும் அதை வந்து கேட்டு ரசிக்க வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த பாடல்களில் பலவிதமான பாடல்கள் இருக்குது. காதல் பாடல் இருக்குது, சோக பாடல்கள் இருக்குது, அதிரடி பாடல்கள் இருக்குது, மாஸ் பாடல்கள் இருக்குது. இந்த மாதிரி பல பல பல பல பல இந்த பாடல்களில் சில பாடல் வரிகள் எப்போவுமே நம்ம நெஞ்சை விட்டு நீங்காது, நினைவை விட்டு நீங்காது, நம் ஞாபகத்தை விட்டு நீங்காது. அந்த மாதிரி சில பாடல் வரிகள் வந்து நீங்காது அப்படின்றத தாண்டி எப்போவுமே நம்மளை வந்து ஒரு கனெக்டிவிட்டியோடு வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பாடலுக்கும் நமக்கும் ஒரு சம்மந்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். அது எந்த பாடல் அப்படின்றது தான் நம்ம வந்து நேயர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பாடல்கள் சொன்னாங்க. ஸோ அதில் இன்றைக்கி பேசின நேயர்கள் குறிப்பாக சொன்னதில் அந்த மணப்பாறை மாடு கட்டி அந்த பாடலாக இருக்கட்டும், நானூறு சிந்து பாடல்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பாடல், ஆறு மனமே ஆறு அந்த பாடலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன எல்லா பாடல்களும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்டு நிறைய பேர் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கும், நிறைய பேர் கிடைச்சிருக்காது. இருந்தாலும் மீண்டும் வந்து நீங்கள் முயற்சி செய்யலாம். அண்டு இதோடு நான் நிகழ்ச்சியிலேருந்து கிளம்புறேன், அதாவது ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியிலேருந்து கிளம்புறேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் வந்து 2 மணிக்கு நான் சந்திக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து சேது படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பாடல் வருது, சிக்காத சிட்டொன்னு கையில் வந்த அந்த படம் தான் கேட்க போகிறீங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. நேரம் 1:01 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில், இந்த 1 மணி நேரம் நேர்கள் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி திரை காணும். திரை காணும் நிகழ்ச்சியில் 1960s 1970s வெளிவந்திருக்கக்கூடிய பழைய பாடல்கள், அதுவும் செவ்வியல் தன்மை வாய்ந்த பழைய பாடல்களுடைய அணிவகுப்பை இந்த 1 மணி நேரம் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். இந்த பாடல்களுடைய கவித்துவத்தாலையும் இசை மேன்மையாலையும் ஒரு சேர உங்களை இறுக கட்டி வைக்கக்கூடிய பாடல்கள் சொன்னால் அது மிக இல்லைங்க. அப்படிப்பட்ட பாடல்களுடைய அணிவகுப்பை உங்களுக்காக கொடுக்கறதுக்காக உங்கள் நவீன் பாரதி காத்துக்கிட்டு இருக்க நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் மன்னிப்பு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

நிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக 1000 பொய் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இருவருடைய குரலில், கண்ணதாசன் அவருடைய வரிகளில், வி குமார் அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Panchabhoodangal Satchiya நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
2: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
3: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
2: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
2: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
4: நேரலை திரைகாணம் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. 60களில் 70களில் வெளிவந்திருக்கக்கூடிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் நவகிரகம் திரைப்படத்திற்காக நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல், வாலி அவர்களோட வரிகளில், வி குமார் அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல்.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: אלא מסר הדולר.
1: கண்ணம்மா கண்ணம்மா,
2: என்னங்க
1: குழந்தை என்ன பண்றா?
2: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
1: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
2: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
1: கண்ணம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
2: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
1: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த

0: முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Ungal FM Rainbow-vil தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: நேரிலே 1:21 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல திரைக்காணும் நிகழ்ச்சியில 60s 70s வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அடிமை பெண் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இருவருடைய குரலையும், நிகழ்ச்சியை தொடர்ந்து தெய்வ மகன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா இருவருடைய குரலையும் அடுத்தடுத்து ரெண்டு பாடல்களை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களே, 1:31 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திரைகாணம் நிகழ்ச்சியோட தான் அணைஞ்சிருக்கிறீங்க. 60களில் 70களில் வெளிவந்திருக்கக்கூடிய திரை இசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு இணைஞ்சிருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில். அந்த வகையில் அடுத்ததாக இடம்பெறக்கூடிய பாடல் எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா அவர்களோட குரலில், வாலி அவர்களோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தரிசனம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து ரெண்டு பாடல்களை கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே. எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னா
1: மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to

0: strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா இருவருடைய குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியில். அதுக்கு அடுத்த தொடர்ந்து நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் அவர்களோட குரலில் தான் பாடலை கேட்க இருக்கோம்.

0: கண்ணு சாய்க்கிறா, அவ உதட்ட கடித்துக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
2: உனக்கு விஷயம் தெரியுமா, உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
3: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
4: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
3: சரி பேச்சு கொடுப்போம். நிவ்யா
2: ஃபெயில் ஆயிட்ட, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
3: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
2: ஆமா இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம இந்த ஜூஸ குடிப்போம். மறுபடியும் எது கழுவுற?
2: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
3: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேர்களே, நேரம் 1:55 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த 1 மணி நேரம் திரைக்காணும் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருந்தோம். 60களில் 70களில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைசை பாடலை கேட்டு இணைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்க நிறைவு பாடலாக என் அண்ணன் திரைப்படத்திற்காக தியம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி இருவருடைய குரலில் திரைப்பாடலை கேட்டு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் நவீன் பாரதி.

0: Leaders, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:04 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து யார் பாடும் பாடல் அப்படின்ற பாட்டை தான் கேட்க போறீங்க. மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்க போறீங்க. கேட்டு இணைந்திருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூலே.

0: welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

நேரம் 2:12 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உன்னை சொல்லி குற்றம் இல்லை, அந்த திரைப்படத்துல இருந்து சொர்க்கத்தின் வாசற்படி அந்த பாடம் தான் கேட்க போறீங்க. கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகள்ல இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்க. ஃப்ரம் ரெயின்போ 101.4 உடன்

0: அவள் திருக்க ஏறிய முழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டல வர கிண்டல அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோல அது பேருதான் பெருசு
2: போடா பொடிமட்ட ஏ

பாட்டுக்கு எதிர பாட்டு பாடுறவன் அடி மாங்கோளத்து கரமேல மயிருணத்தும் சின்னவளே மயிருணத்தும் சின்ன

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:20 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நடிகன் திரைப்படத்திலிருந்து தேவ மாளிகை அப்படின்ற பாடல் தான் கேட்க போறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், புலமைப்பை தன் வரிகள்ல இளையராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது.

அமெரிக்கா தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் மற்றும் இணையதள குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாமை சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவனி லெஹரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு, அதாவது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உலக தற்கொலை தவிர்ப்பு தினத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது இந்த தற்கொலை வந்து அதிகமாக நடக்குது இல்லையா, ஸோ அதை எப்படி எப்படிலாம் தவிர்க்கலாம், அது பற்றின சில ஆலோசனைகளை மனநல மருத்துவர் எஸ் மணிமாலா அவங்களோட சேர்ந்து தான் நம்ம பேச போகிறோம். இப்போது டாக்டர் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் சார்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இப்போது உலக தற்கொலை தவிர்ப்பு தினம் வருது இல்லைங்களா, அது கொண்டாடுறதுக்கான நோக்கம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள்.
2: ஓகேங்க. ஸோ செப்டம்பர் 10 இன்னைக்கு தான், லைக் வருஷ எவ்ரி இயர் வந்து நம்ம வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த தற்கொலை தடுப்பு தினத்தை வந்து அனுசரிக்கிறோம். ஸோ இதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்தா, நம் ஒரு 100,000 மனிதர்கள் எடுத்துக்கிட்டால் அதில் 12 பேர் வந்து சூசைடால் இறக்குறாங்க. அதுவும் யங் ஜென்ரேஷன், ஒரு 15-29 வயசுக்குள்ளே இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் வந்து செகண்ட் காஸ் ஆஃப் டெத் இறப்புக்கான காரணம் பார்த்தா, முதல் காரணம் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், விபத்துகள். ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து தற்கொலை. ஸோ 15-29 வயசில் இது வந்து ரொம்ப காமனாக இருக்கிறது. அதுவும் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த 75 பெண்களையும் ஆண்களையும் கம்பேர் பண்ணும்போது, ஆண்கள் வந்து அந்த தற்கொலையால் இறக்குறவங்க வந்து 74% வந்து சதவீதமானவங்க வந்து ஆண்கள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வருஷம் வந்து இதுக்கு ஒரு தீம் கொடுப்பாங்க WHO. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸாக ஃப்ரம் 2024லேருந்து இப்போ 2026 வரைக்கும், 3 வருஷத்துக்கு என்ன தீம்னா, சேஞ்சிங் த நரேட்டிவ்ஸ் ஆன் சூசைட். தட் இஸ் தற்கொலை குறித்த கண்ணோட்டத்தை மாற்றிக்கணும், ஸ்டார்ட் த கான்வர்சேஷன், அதை பற்றி பேச ஆரம்பிக்கணும். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த முன்னாடி எப்படி நம்ம ஒரு சூசைட் ரிலேட்டடாக எப்படின்னா, நம்ம அதை எப்படி அணுகுவோன்னா, அதை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி நம்ம வந்து இல்லை, தவறான புரிதல் இருக்கும், ஒரு மௌனம் காக்கிறது, தவறான புரிதல், இல்லை இதை வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு விஷயம் மாதிரி, அது பேசுனா அதனால் வந்து அதிகமாயிரும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எண்ணங்களை மாற்றி கரெக்டான புரிதல், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், பொது எல்லாருக்கும் மக்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு தனிநபர் ஆஸ் அ கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டியாகவும் கவர்மெண்ட்டாகவும் இதுக்காக நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு.
1: ஓகே.
2: ஸோ தட் இந்த தற்கொலை எண்ணங்களை மாற்றுவதற்கும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து தடுப்பதற்கும் இது மாதிரி பண்ணுறோம் வருஷம்.
1: ஓகே. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் டாக்டர். அண்ட் நான் மட்டும் இல்லை, நம்ம கூட நம்ம

0: நேயர்களும் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்க போகிறாங்க. ஸோ நேயர்கள் டாக்டர்கிட்ட தற்கொலை பண்ணுறதை வந்து எப்படிலாம் தவிர்க்கலாம், அந்த எண்ணங்கள் எப்படி உருவாகுது, அதுக்கான சில விஷயங்களை எப்படி வந்து நம்ம மாற்றலாம் அப்படின்றத கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008. திரும்பவும் சொல்கிறேன், 0442986008. இந்த நம்பர் கால் பண்ணி தற்கொலை சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்னோட சந்தேகத்தை நான் கேட்குறேன் டாக்டர், அதாவது தற்கொலை எண்ணம் அப்படின்றது ஒருத்தருக்கு திடீர்னு வருதா, இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது சில அறிகுறிகள்லாம் இருக்குமா உங்ககிட்ட?
1: ஓகே, இதுக்கு ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்குது. சிலருக்கு வந்து திடீர்னு வர்றதும் பார்த்துருக்கோம், எனக்கு ரெண்டு மூணு நாள் தான் அப்படி இருந்துச்சு, ஆனால் நான் வந்து அதனால் எனக்கு வாழணும்னு இஷ்டம் இல்லை, அதனால் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வரவங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் நிறைய பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மாதக்கணக்கிலேயோ வாரக்கணக்கிலேயோ அவங்களுக்கு இந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த வார்னிங் சைன்ஸ்னு சொல்லுவோம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். பட் அது வந்து அந்த அறிகுறிகள் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். கூட இருக்கவங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ குடும்பத்தினர் வந்து அதை கவனிச்சிருந்தாங்கன்னா அதை வந்து தடுத்துருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கவனிக்காமல் விடும் போது தான் அது பெரிய விபரீதமாக கொண்டு போய் முடியுது.
0: இப்போ அந்த அறிகுறிகள் வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அவங்க என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், அவங்கள தனிமைப்படுத்திக்கிறது அந்த மாதிரி?
1: கரெக்ட் சார். ஸோ தனிமைப்படுத்திக்கிறது, இப்போது வந்து முன்னாடி அளவுக்கு பேசாமல் இருக்கிறது, ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது, வேலைகளில் நாட்டம் குறைஞ்சி போகிறது, முன்னாடி செஞ்சுட்டு இருந்த பிடிச்ச வேலைகள் கூட இப்போ பண்ண பிடிக்கிறது இல்லை, விலகிக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சில பேருக்கு மது இல்லை போதை பழக்கங்கள் இருந்தால் அது இன்னும் அதிகமாகிடுறது. அளவுக்கு அதிகமான சோகமோ இல்லை அளவுக்கு அதிகமான கோபமோ, திடீர்னு பிஹேவியரில் ஒரு டிஃப்ரென்ஸ். அதெல்லாம் அளவுக்கு நிறைய தூங்குவாங்க சில பேர், சில பேருக்கு தூக்கம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ இது மாதிரி ரெண்டுமே இருக்கலாம், ரெண்டு எக்ஸ்ட்ரீமே இருக்கலாம். பட் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக அப்சர்வ் பண்ணாங்கன்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
0: ஓகே ஓகே. இப்போது நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒருத்தவங்க வந்து கேஷுவலாக சொல்கிறாங்க இன்றைக்கி எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுறாங்க. பட் ஆனால் சாதாரணமாக சொல்கிறாங்க, அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுமா டாக்டர்?
1: ஸோ எவ்ரி சூசைடல் ஐடியா இல்லைனா ஒரு தாட் இருக்குன்னா அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. அது எவ்ரி சூசைடல் தாட் ஆர் ஐடியா ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அன் எமர்ஜென்சி. அதுக்கான காரணம் என்ன, நம்ம உட்காந்துக்கு அவங்கள்ட்ட பேசணும், முதல்ல கேட்கணும் ஏன் உனக்கு அப்படி தோணுது. ஸோ நீ சும்மா ஒரு பேசுறதுக்காக ஏதோ ஒரு சண்டையில் பேசுறியா இல்லை என்ன அப்படிங்கிறத கூர்ந்து அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கான விளக்கங்கள் அவங்க என்ன கொடுக்க முடியுதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம அதை வந்து டீட்டெயிலாக அவங்கக்கிட்ட அணுக வேண்டும். அதை நம்ம வந்து ஒரு குறையாவோ இல்லை அட்வைஸாக எடுத்துக்காமல் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம வந்து லிசன் பண்ணணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல், நீ இப்படி தான், நீ இப்படி தான் பண்ண போகிற, நீ எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ இப்படி தான் சும்மா சொல்லிகிட்டு இருப்ப அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்கணும்.
0: ஓகே, இப்போ நம்ம நேயர்கள் என்ன கேட்குறாங்கன்றத கேட்டுடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஹலோ
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
2: எனக்கு அவரு பண்ணிக்கிட்டாரு, இப்படி செய்துகிட்டாரு, இதனால செய்துகிட்டாரு. ஆனா அது அட்லீஸ்ட் டு தட் எக்ஸ்டென்ட் கண்ணோட்டில இருந்து ஒரு வாரம் இருந்தீங்கன்னா நாங்க எதனால எப்படின்றதுல நாங்க வந்து சொல்றாங்க. எனக்கு ஆள் இல்லைன்றதுனால நான் வந்து இந்த தூக்கம் மாத்திரைங்க அதுக்கெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன்.
1: ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து மருத்துவரை பார்க்குறத நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ டல்லாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ப்ரொஃபஷ்னலாக மருத்துவர்கள், இதுக்கான ஹெல்ப்லைன் உதவிகள் எல்லாமே இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாரோ உங்களுக்கு ஃபோன் பேசி ஒரு ஒரு ஏதோ ஒரு இதுக்கு நம்ம வந்து ஓடி வந்து பார்க்குறாங்களோ, அட்லீஸ்ட் வந்து ஃபோனில் பேச முடியுமா உங்கள் கொஞ்சம் மனசை கொஞ்சம் பெட்டராக்கிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு பர்சனை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி உங்களோட நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குன்றத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவர்களை பார்க்குறதையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க சார். மாத்திரைகளையும் விட்டுறாதீங்க.
2: இல்லை

0: பாத்துக்கிறேன். ஆனா இதுல டியூ டு நான் பவர் தான் எல்லாத்தையும் நானும் இப்ப 82 நல்லா நடக்கிறேன் செய்யறேன். ஆனா இரவு வரும்போது மாத்திரமா அதனால எப்போ தீர்ப்பு காலம் முடியுமோ தூக்கம் கிடையாது. யோசனைகள் அப்படின்னு எதனா கனவு வந்தாங்க இறந்து போனவங்களுடைய கனவுதான் வந்துட்டு.
1: ஓகே சார், ஓகே சார். நீங்க கடைசியா உங்களோட மனநல மருத்துவரை எப்ப பாத்தீங்க சார்?
0: ஒரு மாசம் இருக்குமா நான் போய் பாக்குறேன். ஆனா அங்க வந்து வெரி வெரி குட், நல்ல அட்வைஸ் வாங்கோ எங்க கூட இருங்க பாக்க ஒரு ஒரு இது தரேன்னு சொல்றாங்க. போகிறதுக்கு இல்லாத மொழிதான் இருக்கும். குருவாஞ்சேரியில இருக்குதான், அது வந்து கே கே நகர்ல இருக்குதான் ஹாஸ்பிட்டல்.
1: இப்போ
2: நிறைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். தற்கொலை சம்பந்தமா கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு நான் ஒரு சந்தேகம் கேட்டுறேன். தற்கொலை எண்ணம் வரதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன இருக்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: ஸோ முக்கியமான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், காரணங்கள்னு சொல்லுவோம். எப்படின்னா ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட் ஆஃப் சூசைடு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ ஒரு முயற்சிகள் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன அப்படிங்கிறத சரியான முறையில் வைத்தியம் எடுக்கிறாங்களா இல்லை அதுக்கான தீர்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களான்னு, அது ஒரு முக்கியமான காரணம், முதல் காரணம்னு சொல்லலாம். அடுத்து வந்து மனநல பாதிப்புகள். ரொம்ப நாளாக வந்து மன அழுத்தத்துக்கோ மனக்கவலைக்கோ டிப்ரெஷன் ஆன்சைட்டி இந்த மாதிரி விஷயங்கள், சோஷியல் ஐசோலேஷன் இந்த மாதிரி விஷயங்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் வரதுக்கு ரெண்டு வாய்ப்பு அதிகம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி போதை பழக்கம், அது இருக்கிறவங்களுக்கு வந்து தற்கொலை எண்ணங்கள் தற்கொலை முயற்சிகள் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா. அப்புறம் நீண்ட நாள் உடல் உபாதைகள், அதனால் தொடர்புடைய வலி, தாங்க முடியாத வலி அதனால் வந்து இந்த எண்ணங்கள் வரலாம். உடல் ரீதியாக வன்முறைகள், பாலியல் துன்புறுத்தல்கள் இதற்கெல்லாம் ஆளானவங்களுக்கு வந்து இருக்கலாம். அப்புறம் குடும்பத்தில் நெருங்கிய நண்பர்களோ இல்லை குடும்பத்தினரோ இந்த மாதிரி யாரோட திடீர் இழப்பு, அதுவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, வாழ்க்கையில் மன அழுத்தம் தரும் நிகழ்வுகள். ஸோ இந்த மாதிரி இல்லை கடன் தொல்லை, ரொம்ப காமனாக எக்கனாமிக் ரீசன்ஸ் கடன் தொல்லை. நம்ம ஊரில் ரொம்ப காமனாக பார்க்குறது எக்ஸாம் ரிசல்ட்டு, அது பரீட்சைக்கான அந்த ஸ்ட்ரெஸ், அந்த அது அந்த மன அழுத்தம், அது ஒரு முக்கியமான காரணம் யங் அடல்ட்ஸில் இருக்கிறது. சிறு வயது ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களோட தற்கொலை முயற்சிகளுக்கும் தற்கொலைக்கும் அது காரணம். அப்புறம் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு, பள்ளிகள்லேயோ கல்லூரிகள்லேயோ வேலை பார்க்கும் இடத்துலையோ ஒரு சாதி மத இன இந்த மாதிரி ரீதியாக நிறம் ரீதியாக ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த துன்புறுத்தல் தொடர்ந்து அவமானங்களை சந்திச்சுக்கிட்டே வர்றவங்க இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றதும் நிறைய நம்ம பார்க்குறோம்.
2: ஓகே, இப்போது மன அழுத்தம் பற்றி சொன்னீங்க, தனிமை, தோல்வி, காதல் பிரிவு, கடன் பிரச்சனை எதுவானா இருக்கலாம், இது எல்லாமே ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு அந்த மனநிலையை வந்து பாதிப்படைய செய்யுது?
1: ஓகே சார், ஸோ இதில் தான் வந்துட்டு இண்டிவிஜுவல்னு வருது. ஒரு ஒருத்தங்களோட கோப்பிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி அவங்க வந்து அதை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அந்த அதை வந்து நல்லா இருக்கிறவங்களால் அதை தாண்டி கடந்து போக முடியுது. ஸோ அந்த இது இல்லை எனக்கு இது இதுதான் வாழ்க்கையில் லைக் முடிஞ்சு போச்சு எனக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நிலை வந்தாலும் அதை தாண்டி வர்றாங்க இல்லையா சில பேர், அவங்களால இல்லைண்ணா எவ்வளோ அடித்தாலும் நான் எழுந்து நிற்கிறேன் அப்படின்னு வராங்க இல்லையா, அவங்களால இதுலேருந்து விலகி வர முடியுது. பட் அந்த மாதிரி முடியல, இல்லை சின்ன தோல்விகளை கூட தாங்க முடியல. இப்போது சில லைக் நிறையா நம்ம பேரண்டிங்லேருந்தே நிறையா மாறி இருக்குது இப்போல்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது இப்போதைக்கு.
2: ஓகே, இப்போ நம்ம சுற்றி இருக்க ஒருத்தருக்கு வந்து, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நேயர் பேசினார், அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்க ஒருத்தருக்கு வந்து இந்த எண்ணம் இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி எப்படிலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்?
1: ஓகே,
2: அந்த கேள்வியை நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க, பேசிட்டு பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
1: வணக்கம், வணக்கம் சார், சொல்லுங்க.
3: வணக்கம் டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. முதலாவது கேள்வி வந்து இந்த தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கறது பொதுவாக அந்த தனிமை அப்படிங்கறதுலதான் ரொம்பவே அதிகமா ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அது வந்து ஏன் தற்கொலை எண்ணங்களை தூண்டும் வகையில இருக்கு, அது ஒன்னும்.

0: ரெண்டாவது டாக்டர் ஒருத்தரவங்க டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க, ஆங்ஸைட்டி ஆர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்கன்னு அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ட் அவங்களுக்குரிய அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜஸ், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஆர் டிப்ரெஷன் இவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும்? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே ஓகே சார்,
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஸோ தற்கொலைக்கும் தனிமைக்கும் என்ன ரீசன்? ஸோ முக்கால்வாசி நேரம் நமக்கு நம்மளை வந்து ஹியூமன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு சொல்லுவோம். மனுஷங்கன்னா வந்து நாலு மனுஷாலோட பேசி பழகினா தான் நார்மலாக வந்து இருக்க முடியும், உடல் அளவுலையும் மனதளவுலையும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ அது இல்லாத பட்சத்தில், அதுக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில், சிலர் வேணும்னே அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு இருக்கலாம், இல்லை சில பேரால் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் நான் சொன்ன மாதிரி இந்த உடல் ரீதியாக மன பாதிப்புகள், ரொம்ப டயர்டாவாங்க, லைக் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருக்கும்போது மன ரீதியாகவும் நாளடைவில் அந்த தனிமையே ஒரு மனநோயாக மாறிவிடுகிறது. ஸோ அடுத்து டிப்ரெஷன் பற்றி கேட்டாங்க, ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ டிப்ரெஷன் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு எல்லா இதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, இல்லை முன்னாடி நல்லா செஞ்சுட்டு இருந்தது இப்போ செய்ய முடியாமல் இருக்கிறது, கான்சன்ட்ரேஷன் வேலைகளில் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போயிடுறது, மூட் வந்து எப்பயுமே வந்து மனசு வந்து ஒரு சோர்வாகவே இருக்கிறது, நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க தூங்காமல் இருக்கிறது, இல்லை ரொம்ப கம்மியாக அதிகமாக தூங்குறது, இது ரெண்டுமே இருக்கலாம். பசிக்கிறது இல்லை, சாப்பாடு இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி பசிக்காது இல்லை சாப்பிட தோணாது. அப்புறம் உடல் ரீதியாக நிறைய பயங்கள், நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், தன்னை பற்றியோ இல்லை சுற்றி ஏதோ ஏதோ ஒரு நடந்துருமோ, இல்லை எதை நினச்சாலும் ஒரு எதிர்மறையான எண்ணங்களோடு யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து மன அழுத்தம், டிப்ரெஷனுக்கான அறிகுறிகள், மனக்கவலைக்கு. ஸோ இது வந்து இது வேரியஸ் டிகிரிஸாக நாங்கள் மருத்துவர்களாக எங்களுக்கு வந்து பார்க்கும் போது அதை வச்சு கொஞ்சமாக இருக்கா, ரொம்ப இருக்கா, ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது, அது எத்தனை இது இருக்குன்றத பார்த்து நாங்கள் அதை கண்டுபிடிப்போம்.
2: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் பட்டாபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன்.
2: ஓகே, டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களுக்கு.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: மேடம், என்னுடைய உறவினர்கள் ஒரு அஞ்சாறு, ஒரு ஒரே வருஷத்துல இந்த மே மாசத்துக்குள்ள ஒரு நாலஞ்சு அஞ்சாறு பேர் இதே மாதிரிதான் தற்கொலை பண்ணிடுறாங்க மேடம்.
1: ஓகே சார்.
3: இதுல ரெண்டு தம்பிங்க உள்பட, ஒரு சகல் உள்பட, ஒரு மருமகம் உள்பட, ஒரு மச்சான் உள்பட, இப்படி ஒரு அஞ்சு என்னன்னு ஒரு காரணம் புரிய
1: மாட்டேன்.
3: அதே சமயத்துல எல்லாமே சேஃப்டியா தான் இருக்கிறான்.
1: ஓகே ஓகே,
3: அதுக்கு என்ன காரணம் நான் ரேடியோல தெரிஞ்சுக்கிறேன் மேடம், சொல்லுங்க.
1: சரியா, ஸோ நான் காரணங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி, ஸோ ஃபேமிலியில் ஒருத்தங்க பண்ணால் அந்த அந்த யோசனை அந்த கவலைகள்லையே இன்னொருத்தங்க பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது ஒன்று இருக்குது. ஸோ இன்னொன்று மனநல இதுன்னு ஜெனட்டிக்காக சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி மனநல பாதிப்புகள் ஒருத்தங்க நில குடும்பத்தில் மற்றவங்களுக்கு இருந்தது இன்னொருத்தங்களுக்கும் வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது, பட் அதனால தான் இந்த பிஹேவியர்னு சொல்லுங்கள், ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவோம் அது. ஸோ இங்கே அந்த தண்ணியில் கல்லை விட்டால் நம்ம அப்படியே அந்த சுற்றிக்கிட்டே போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கும் போது அது சுற்றி இருக்கவங்களுக்கும் வந்து இது ஒரு இன்னும் ஒரு ஏன் வாழணும், இது ஒரு சுலபமான வழி, நம்ம இந்த இந்த லைக் இந்த வழியெல்லாம் தாண்டிட்டு இருக்க வேணாம், தாங்கிட்டு இருக்க தேவையில்லை, நம்ம வந்து சுலபமாக நம்ம வாழ்க்கையை நம்ம உயிரை எடுத்துக்கிறது மூலயமா இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சிடலாமே, அவங்க பண்ணிட்டாங்களே நம்மளும் பண்ணலான்னு அந்த லேர்ன்டு பிஹேவியர்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்.
2: இப்போ என்னுடைய சந்தேகத்துக்கு பதில் சொல்லிடுங்க டாக்டர். நம்ம ஒருத்தர் இப்போ பக்கத்தில் இருக்கிறாரு, அவருக்கு அந்த தற்கொலை எண்ணம் இருக்குன்றதை என்ன மாதிரியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம்?
1: சார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில விஷயங்கள், லைக் முன்னாடியோட பிஹேவியரல் சேஞ்சஸ், ஒன்று வார்த்தைகளாக இருக்கும் சில விஷயங்கள், ஒன்று பேச்சில் இருக்கலாம், இல்லை அவங்களோட மூட் டிஃபர் ஆகலாம், இல்லை பிஹேவியரெல்லாம் எப்படி அவங்க பழகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ பேச்சில் அப்படிங்கும் போது அது ரிப்பீட்டடாக சொல்கிறது, எனக்கு வாழ பிடிக்கலை, இல்லை நான் பாரமாக இருக்கிறேன், நான் அவ்வளோதான், நான் இது பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது, இல்லை நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க பேசாமல் இருக்கிறது, இல்லை பேசின ரொம்ப ஓவராக பேசி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ பேச்சை பொறுத்த வரைக்கும் இது. அடுத்து நான் மூடுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து மனசு வந்து லைக் நிறையா வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறது, இல்லை ரொம்ப எரிச்சல் படுறது, இல்லை ரொம்ப பதட்டமாகவே இருக்கிறது, இந்த மாதிரி நிறையா மூட் சேஞ்சஸ், அந்த தனிமைப்படுத்திக்கிறது, இது மாதிரியும். பிஹேவியரெல்லாம் பார்க்கும் போதும் அக்ரெஷன், தேவையில்லாத அளவுக்கு அதிகமான அக்ரெஷன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போதை அந்த மாதிரி பழக்கங்கள் அதிகமாகிறது, அந்த மாதிரி. அப்புறம் ரொம்ப காமனாக இன்னொன்று ஒரு விஷயம் பார்ப்போம், இந்த ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணுறது ஏதாவது.

0: தற்கொலை லீத்தல் வெப்பன்ஸ் இந்த மாதிரி இது பற்றி எப்படி லைக் எப்படி எல்லாம் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி சில அறிகுறிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து லைக் ட்ரை பண்ண நம்ம பார்த்தோன்னா நமக்கு அந்த வார்னிங் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு இது. ஸோ ஃபேமிலியிலேயோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து இதை கவனிச்சாங்கன்னா இதை வந்து சும்மா இருக்காமல் அதை பற்றின என்ன அப்படின்னு டீப்பாக அதை பற்றி யோசிக்கணும், அவங்கள கிட்ட பேசணும்.
1: ஓகே, இப்போது ஒருத்தர் வந்து இருக்கார் அப்படின்னா ஒரு அவருடைய பிரச்சனையை யார்கிட்டையுமே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன், அது ஆபத்தா டாக்டர்?
0: ஆமாம் சார். ஸோ கிட்டத்தட்ட அந்த தனிமைப்படுத்திக்கிற மாதிரி தான். தனிமை நான் சொன்ன மாதிரி சில பேர் சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருது, சில பேர் அவங்களே தனிமைப்படுத்திக்கிறாங்க. அது ஒரு சிலருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், அவங்க எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருப்பாங்க, அது தட் இஸ் ஃபைன், அது ஓகே, ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் அந்த தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த தனிமை அவங்களுக்கு பிடிக்கலை, அதனால இல்லை அவங்க வேறு வழி இல்லாமல் தனிமைப்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டாயமாக உதவி தேவைப்படுகிறது.
1: இப்போ ஒருத்தர் வந்து தற்கொலை பத்தி பேசுறாரு, உதாரணத்துக்கு நான் சாக போறேன், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம முதல்ல என்ன சொல்லணும்? இந்த சந்தேகத்தை நான் கேட்கறேன், அதுக்கு முன்னாடி நேயர் என்ன ஓகே நேயர் இல்லை இணைப்புல இல்லை சொல்லுங்க நீங்க. இப்போ ஒருத்தர் வந்து நான் சாக போறேன் அப்படி இப்படின்னு சொல்றாருன்னா அவர்கிட்ட முதல்ல நம்ம என்ன சொல்லணும்? நேயர்கள் இருக்காங்க அவர்கிட்ட பேசிட்டு நம்ம சொல்லணும். ஓகே, அவங்களுக்கு தொடர்பு சரியாக கிடைக்கல போல், கால் பண்ணுங்கள் 0444-9860038 இந்த நம்பருக்கு. ஸோ அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்லலாம் டாக்டர்.
0: நீங்கள் ஏன் அப்படி இதை யோசிக்கிறீங்க, என்ன எவ்வளோ நல்லா யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம நல்லா ஓப்பனாக கேட்க வேண்டியிருக்கு. அவங்கள திட்டுறதோ இல்லை நீ சும்மா சொல்லாதேன்னு சொல்கிறதோ இல்லை உனக்கு இதே வேலை தான் அப்படின்னு இல்லாமல், இல்லை அது சீரியஸான விஷயம் இல்லை அப்படின்னு எடுத்துக்காமல் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசணும், அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக கேட்கணும்.
1: இல்லை அப்படி கேட்கும்போது அவங்கள்ட்ட அதுக்கான ப்ராப்பரான பதில் கிடைக்குமா?
0: கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் டாக்டர்ஸ்கிட்டையோ அது மருத்துவர்கள் மனநல ஆலோசகர்கள் அவங்கக்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி இந்த வார்னிங் சைன்ஸ்னு சொல்கிறேன் இல்லையா சார், அந்த அவங்களோட பிஹேவியரெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணும் போது கண்டுபிடிக்க முடியும், குடும்பத்தினர் உங்களால் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதையும் சொல்லும்போது அதுக்கான இது, சரி உனக்கு என்கிட்ட பேச விருப்பலைன்னா நீ வேறு யார்கிட்ட ஏதோ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறியா, இல்லை இல்லை சில பேருக்கு அவங்க சித்தி சித்தப்பான யாராவது மாமா யாராவது க்ளோஸாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறியான்னு கேட்கலாம். ஸோ இவ்வளோக்கு சொல்லிட்டவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஏதுங்கிறதும் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல முடியலன்னா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்து கவுன்சிலர்ஸ் டாக்டர்ஸ் இவங்கள பார்க்குறது ரொம்ப முக்கியம்.
1: ஓகே, இப்போது மோஸ்ட்டாக எந்த பிரச்சனைக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரேஷியோவில் தற்கொலை நடக்குது?
0: ஓகே, ஸோ பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரிக்கு கண்ட்ரி சேஞ்ச் ஆகும். நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனாக பார்க்குறதுனா இப்போது அந்தந்த சொசைட்டி லைக் லோ நம்ம பிரித்து பார்த்தோன்னு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி ஆண்களுக்கு அதிகமாக இது பண்ணுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஜாப் ரிலேட்டடாக ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இந்த மாதிரி காரணங்களில் வருது, ஸ்டடீஸ் ஆர் ஜாப்ஸ் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப்ஸ். பெரியவங்களாக போகும்போது என்ன அப்படின்னா அதுவும் ஜாப் ரிலேட்டட் வருது, பட் ஸ்டில் வந்து சில லைக் ரிலேஷன்ஷிப் ஜாப் இதெல்லாம் தாண்டி இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் சில இடங்களில் நடக்குது. ஓகே, ஸோ லேடிஸை விமனை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்லை குடும்பத்தில் திருப்பி திருப்பி லைக் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து ஒரு காமன் ரீசனாக இருக்குது.
1: ஓகே ஓகே, இப்போது அந்த பிரச்சனை இருக்க ஒருத்தரை வந்து நம்ம போய் அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ அப்படி பேசும்போது அவர் ஏதாவது ஒரு பதில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த இந்த ரீசன்னால தான் எனக்கு இப்படி இருக்குன்னு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எல்லாருக்குமே அது இருக்குது அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய அந்த மென்டலி ஹெல்த்தை இன்னும் வந்து அஃபெக்ட் பண்ணுமா?
0: அதுதான் இந்த WHO வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லை, தீம் ஆஃப் த இதோட இது நோக்கமே என்ன அப்படின்றது உலக சூசைட் லைக் தற்கொலை தடுப்பு தினத்தோடதுவே அது வந்து அந்த சேஞ்ச் த நரேட்டிவ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் உங்கள் பார்வையை மாற்றிக்கோங்க. இது வந்து பொதுமக்களுக்கும் லைக் ஈவன் மருத்துவர்கள்லையுமே நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் இன்னுமே ஏன்னா இதை பற்றி எல்லாருமே அது ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறதுனால அதை பற்றி அவேர்னஸ் யாருக்குமே கிடையாது. ஸோ பேசுறது மூலியமாகவும் அதை சீரியஸாக எடுத்துக்கிறோன்னும் போது அது அதுவே அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். இல்லை அவங்க சொல்கிறது வந்து ஆமாம் நீ ஏன் இப்படி சொல்கிற, ஓகே நான் உனக்கு எனக்கு நான் உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன், புரிய முடியலன்னா கூட நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம்.

0: அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். அவங்க சொல்ல வேண்டியதை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அது எப்பயுமே ஆனால் அவங்கள வந்து நம்ம கம்மி பண்ணி சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் உனக்கு வேறு
1: டாமினேட் பண்ணி சொல்லக்கூடாது.
0: டாமினேட் பண்ணியும் இல்லை இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது.
1: ஓகே. ஆனால் நீங்கள் ஆண்கள் பற்றி சொன்னீங்க, பெண்கள் பற்றி சொன்னீங்க, ஏன் வயதானவங்க கூட நம்மளால் இதுக்கு மேலே உடல் உபாதைகள் பிரச்சனைகள் தாங்க முடியலன்னு கூட சூசைட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நிறைய குழந்தைகள் பண்ணிக்கிறாங்களே டாக்டர் நம்ம ஊரில், அதுக்கான காரணம் என்ன?
0: எஸ் சார். ஸோ குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக அகாடமிக்ஸ், ஸோ படிப்பு எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக வர பிரச்சனைகள், அது பரீட்சைகளுக்கான பயம், அந்த ரிசல்ட் வரும்போது வந்து நம்ம எப்பயுமே நம்ம அந்த காலத்தில் பார்த்தா லைக் ஒரு நான் சொல்கிறது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 10th 12th ரிசல்ட் வந்தால் அதுக்கப்புறம் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு பேப்பரில் நிறைய அந்த மாதிரி செய்திகள் நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம அந்த மெடிக்கல் இல்லைன்னா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் பார்த்தா இரண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து குழந்தைகள் அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் இதை தாண்டி நிறையா இருக்குது அப்படிங்கிறது தெரியல, தோல்விகளை ஏற்றுக்கிற மனப்பான்மையை வளர்த்துக்க முடியல. ஸோ இது ஒன்று. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ப்ரெஷர் இருக்குது, நீங்கள் அதை வந்து பண்ணியே ஆகணும் நீனு அப்படின்னு. இல்லைலாம் நான் சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், அப்பா அம்மா வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணலைன்னா குழந்தைங்களும் நானே இதை படித்து நான் இதுதான் வாங்குவேன் அப்படின்வாங்க, அது முடியாத போது இந்த மாதிரி ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஸோ பேரண்ட்ஸ் கிட்டேருந்தும் பெற்றோர்கள்கிட்ட இருந்தும் ஒரு ப்ரெஷர் வருது இது. பட் பேசிக்காக நம்ம பார்த்தோம்னா அந்த கோப்பிங் ஸ்கில்ஸ், ஒரு டஃப் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், லைக் எவ்வளோ கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு வரணும் தெரியணும், இது தோல்வி வந்து முடிவல்ல, இது வந்து நிறையா நம்ம லைஃப்பில் நிறையா பார்க்க வேண்டியிருக்கு, இதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மனநலம் பற்றியும் சூசைட் ப்ரிவென்ஷன் பற்றியும் ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்கணும். நம்ம ஆசிரியர்களையுமே வந்து அதை வந்து அதுக்கான அவங்களுக்கு புரிதல் வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ பார்த்தா ஸ்கூலில் ரொம்ப காமனாக வந்து இந்த கேலி கிண்டல் பண்ணுறது, புல்லிங் நிறையா இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அது மாதிரி பிள்ளைங்க வந்து டீச்சர்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க சொல்கிறதுக்கு, இது பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, அது ரிப்பீட்டடாக வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அவங்களால அந்த பள்ளிக்கு போகும்போது அந்த அவமானங்களை திருப்பி திருப்பி திருப்பி அவங்களால எதிர்கொள்ள முடியாத போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் முடிவு எடுப்பாங்க. நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, லைக் உடனே நடக்குதா இல்லை கொஞ்ச நாளாக எண்ணங்கள் இருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து டைம் வந்து ரொம்ப நாளாக அந்த அவமானங்களையும் அந்த சண்டைகளையும் இதையும் கஷ்டங்களையும் தாங்க முடியாமல் நடக்கிறதும் உண்டு. ஸோ ஸ்கூல் பிள்ளைங்களை பொறுத்தவரை பள்ளி குழந்தைகளுக்கு இது சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு வந்து ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கையை கொண்டு வரணும். லைஃப்பில் இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது, அது படிப்பாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும்.
1: ஓகே. இப்போ அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ இது பண்ணி சொன்னீங்க, நீங்கள் டீச்சர்ஸ் பற்றி சொன்னீங்க, அவங்களுடைய பங்களிப்பு பற்றி சொன்னீங்க, பேரண்ட்ஸ் வந்து எப்படி இது பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணுவாங்கள?
0: ஸோ நீ எவ்வளோ மார்க் வாங்கின, ஏன் நீ இவ்வளோ கம்மியாக வாங்கின, இல்லை அவர் நிறையா வாங்கிட்டா நீ ஏன் இவ்வளோ வாங்கின, இந்த மாதிரி விஷயங்களை மாற்றிக்கணும். கம்பேரிசன் இருக்கக்கூடாது. ஸோ அதை விட்டுட்டு ஓகே நீ மார்க் குறைஞ்சிச்சுன்னா எங்கே நான் ஐடென்டிஃபை பண்ண, ஸோ தட் யூ வில் டூ பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மார்க்குக்கான ரொம்ப இவ்வளோ மார்க்கு இவ்வளோ அப்படிங்கிறத தாண்டி நீ ஹாப்பியாக இருக்கியா, நீ நல்லா இருக்கியா, நீ வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுமோ பண்ணு, படிப்பு இது அதெல்லாம் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகள் மன நிறைவாக இருக்கணும். அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக கொடுக்கறதும் இப்போ நம்ம அதுவும் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ், எந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்லையுமே இருக்கக்கூடாது. ஓவராக கண்டிப்பும் தவறு, ஓவராக எல்லாத்தையும் கொடுத்து பழகிட்டாலும் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஒரு நோ கிடைக்குது, இல்லைல்ல அவங்க ஒரு ரிஜெக்ஷன் பார்க்குறாங்கன்னா அது அவங்களால ஏற்றுக்கவே முடியறதில்லை இந்த காலத்தில், அதனாலே இந்த மாதிரி விபரீத முடிவுகள் நடக்குது. ஸோ பேரண்டிங் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில். அதுவும் எல்லா குழந்தை கையிலையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இருக்குது. நமக்கு வந்து 20-30 வயசில் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இப்போ 10 வயசு பிள்ளைக்கே தெரியுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அந்த வயசுக்கு தேவையில்லாத விஷயங்கள், அளவுக்கு அதிகமான விஷயங்கள்லாம் தெரியும் போது இதை பற்றி இந்த மாதிரி விபரீதங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ்ட் பேரண்டிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது.

0: ஓகே, நேயர் ஒருத்தர் இருக்காரு, என்னன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இந்த பேசுறீங்க?
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க.
1: இப்போ வந்து ஒருத்தர் அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க, மிகவும் சிறப்பு, எல்லாருக்கும் புரிதல் வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் வந்து கவுன்சிலிங் கொடுத்து இந்த எண்ணத்திலேருந்து வந்து பண்றதுக்கு உங்களை மாதிரி தொண்டு புரியுற நிறைய உங்க டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள் முதல்ல.
2: நன்றி ஐயா, நன்றி.
1: இது வந்து ஆகவே கூடாது, ஒரு லைஃப்ல இது வந்து ஒருத்தருமே ஃபேஸ் பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் எல்லாரோட ஒட்டுமொத்த சமுதாயத்தோட எண்ணம், வெளிப்பாடு, பிரதிபலிப்பு. இப்போ ஒருத்தர் அது மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காங்க, கூப்பிட்டு கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறோம், அப்படி கொடுக்கும்போது கூட அவங்களை எவ்வளவு நாள் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா மொத்தமாவே அந்த எண்ணம் அவங்கள இருந்து போயிடுச்சா? ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், கூடவே இருக்காங்க, அதனால டக்குனு ஒரு கேப் கொடுத்தாச்சுனாலே அவங்க எண்ணம் வந்து டக்குன்னு மாறிடுது. இதை வந்து எப்படி அவங்க அந்த எண்ணத்துல இருந்து அவங்க ஒட்டு மொத்தமா, இல்ல அவங்களுக்கு அந்த இது வந்து போயிடுச்சு, நவ் ஷி இஆர்ஷி பிகம் நார்மல், அவங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது அப்படின்றது வந்து

0: வாழ்த்துக்கள் முதல்ல.
1: நன்றி ஐயா, நன்றி.
0: இது வந்து ஆகவே கூடாது, ஒரு லைஃப்ல இது வந்து ஒருத்தருமே ஃபேஸ் பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் எல்லாரோட ஒட்டுமொத்த சமுதாயத்தோட எண்ணம், வெளிப்பாடு, பிரதிபலிப்பு. இப்போ ஒருத்தர் அது மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காங்க, கூப்பிட்டுட்டு கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறோம், அப்படி கொடுக்கும்போது கூட அவங்களை எவ்வளவு நாள் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா மொத்தமாவே அந்த எண்ணம் அவங்கள இருந்து போயிடுச்சா? ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், கூடவே இருக்காங்க, அதனால டக்குன்னு ஒரு கேப் கொடுத்தாச்சுனாலே அவங்க எண்ணம் வந்து டக்குன்னு மாறிடுது. இது வந்து எப்படி அவங்க அந்த எண்ணத்துல இருந்து அவங்க ஒட்டு மொத்தமா இல்ல அவங்களுக்கு அந்த இது வந்து போயிடுச்சு, நவு ஷி ஈஆர் ஷி பிகம் நார்மல், அவங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது அப்படின்றது வந்து அவங்களுக்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது?
1: ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். ஸோ இது இது பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போது அதுக்கான காரணம் பார்க்கணும், என்ன காரணம். இப்போ அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஈவெண்ட்டாக இருக்குது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ இழப்புகள் தாங்கி வந்திருக்காங்க, அது அது ஒரு காரணமாக இருக்குது. இல்லை ஃபினான்ஷியல் இதுனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட லைக் அவங்களுக்கான மன பலத்தை கொடுக்கறதோட இந்த பிரச்சனைகளும் வெளியில் வரும்போது அவங்க பெட்டர் ஆகிடுவாங்க. அதே மனநோய் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கான வைத்தியங்களை கரெக்டாக பார்க்கும் போது இதுக்கு வந்து பெட்டர் ஆகிடுவாங்க. ஸோ நாங்கள் யூஸ்வலாக நாங்கள் எங்களோட வேலையில் எப்படி இது பண்ணுவோன்னா, அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னெலாம் இருக்கும். ஸோ சூசைட் ப்ரிவென்ஷன் இது செக்லிஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு எவ்வளோ அது அதிகப்படியாக இருக்கா, கம்மியாக இருக்கா, ஸோ அவங்க ரிஸ்கில் இருக்காங்க, ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்னு சொல்லுவோம், அந்த வார்னிங் சைன்ஸில் சில விஷயம் இது மாதிரி அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு வைத்தியம் கண்டினியூ பண்ணணுமா இல்லை நல்லா ஆயிட்டாங்களாங்கிறத கண்டுபிடிக்க முடியும்.
2: ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம உலக தற்கொலை தவிர்ப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் எஸ் மணிமாலா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேயர்கள் நீங்களும் கால் பண்ணி நிறைய விஷயங்கள் நிறைய சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்னும் கால் பண்ணுங்க, 0442986008 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நம்ம நிறைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடல் அண்ட் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம். நெஞ்சத்தை இல்லாத திரைப்படத்துல இருந்து உறவேனும் புதிய வானில் அந்த பாட்டை தான் நீங்க கேட்க போறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறாங்க. கங்கை அமரன் வரிகள்ல, இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூளு.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: நேரம் 3:40 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, உலக தற்கொலை தவிர்ப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் எஸ் மணிமாலா அவங்களோட நிறைய வந்து சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்கோம். அதாவது தற்கொலை பத்தின நிறைய சந்தேகங்கள், அதை எப்படி தவிர்ப்பது, அதுக்கான காரணங்கள் என்னன்னு நிறைய பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க நம்ம கூட. வணக்கம். ஓகே, நேயர் இணைப்பில் இல்லை. அண்ட் இப்போ ஒருத்தருக்கு தற்கொலை எண்ணம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட நேரடியாக போய் டாக்டர் நம்ம உங்களுக்கு தற்கொலை பண்ணுற எண்ணம் இருக்கு அப்படின்னு கேட்கலாங்களா? அண்ட் அதுக்கான பதிலை நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பெரியார் நகர்ல இருந்து சந்திரன் பேசுறேன் ஐயா.
0: ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: மேடம் வணக்கம், டாக்டர்
2: வணக்கம்.
1: எங்க மிஸ்ஸஸ் ஒரு வருஷமா சைக்கிளாஜி டாக்டர் பார்த்து டேப்லெட் எடுக்கிறாங்க.
2: ஓகேங்க.
1: அந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால லூஸ் மோஷன் ஆயிடுது.
2: ஓகே.
1: வயிறு வந்து உப்பசமா இருக்குது. அந்த சைக்கிளாஜி டாக்டர் மாத்திர சாப்பிட்டதா அதுதான் இருக்குன்னு சொல்றாங்க மேடம்.
2: ஓகேங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு அது ரொம்ப நாள் ஒரு வருஷமாக அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீங்கள் திருப்பியும் டாக்டரை பார்த்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் சில விதமான மனநல மாத்திரைகள் வந்து

0: உங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கொண்டு வரலாம். ஸோ அதனால அது இல்லாத மாதிரி மாத்திரைகளும் இருக்கு, அது நீங்க கேட்டு மாத்தி அதை சாப்பிடணும். மாத்திரை சாப்பிடுறது முக்கியம், உங்க உடம்புக்கு ஏத்துக்கிற மாத்திரையை நீங்க போய் மருத்துவரை பார்த்து மாத்தி வாங்கிக்கோங்க.
1: அவரு இப்ப 24 பத்து நாள் ஒரு மாசம் பத்து வசல், இப்ப 2 மாசம் பத்து வசல் டாக்டர் கார்த்திகன்ட்டு 5 மாத்திரை கொடுத்துருக்காரு. ஒரு நைட் மட்டும்தான்
0: சரி,
1: தூக்க மாத்திரை நல்லா தூங்கணும்.
0: நீங்க திரும்பியும் ஒரு தடவை போய் மருத்துவரை பாத்துருங்க.
2: நீங்களும் நிகழ்ச்சியில நேயர்கள் அனைவரும் தற்கொலை பற்றின நிறைய சந்தேகங்களை கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 0442986008 இந்த நம்பருக்கு. டாக்டர், நான் சொன்ன கேட்ட மாதிரி உங்ககிட்ட தற்கொலை எண்ணம் இருக்க ஒருத்தட்ட போய் நீங்க தற்கொலை எண்ணம் இருக்கான்னு நேரடியாக கேட்கறது சரியா வருமா?
0: இப்போ நமக்கு ரொம்ப க்ளோஸானவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காங்கன்னு நமக்கு ஒரு டவுட் வருதுன்னா நம்ம கேட்கறது ரொம்ப நல்லது. ஸோ ஓப்பன் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் அதுதான். ஸோ அது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஒரு தாட், ஒரு தவறான எண்ணம் இருக்கணும்னா இப்படி சொல்கிறதுனால அவங்க ஏதோ தற்கொலை பண்ணுவாங்க, கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு நம்ம கேட்கறதுனாலையோ சொல்கிறதுனாலையோ அது ஒரு எண்ணத்தை விதைக்கிற மாதிரி ஆகாது, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கும்.
2: ஸோ
0: நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்கும் போது நிறைய பேர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம், அரை மணி நேரம் அந்த இவங்கக்கிட்ட பேசும்போது பேஷண்ட் கிட்ட பேசும்போது கடைசியாக வந்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த கேட்போம், உங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் இருக்கா, ஏன் வாழக்கூடாதுன்னு தோணுதா, இல்லை ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ வந்து போதா அப்படின்னு கேட்கும்போது அந்த முகத்தில் ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். நிறையா தருணங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் மறுக்கலாம், பட் நிறையா தருணங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். என்னென்னா, எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல டாக்டர், நீங்கள் கேட்டோன்னே எனக்கு வந்து இது ரொம்ப இதுவாக இருக்குது. நான் வீட்டில் கூட சொன்னேன் ஒரு தடவை, அவங்க வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கல, அதனால் நான் திருப்பி யார்கிட்ட சொல்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னை ஜட்ஜ் பண்ணிடுவீங்களோன்னு நினச்சேன், இல்லை தப்பாக நினைப்பீங்களோன்னு நினச்சேன். பட் நீங்கள் இதை நீங்கள் சொன்னது உடனே இந்த கேள்வியை கேட்டோன்னே அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இன்னும் நிறையா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஆராய்ச்சிகள் ஸ்டடீஸும் இருக்குது இது ரிலேட்டடாக. ஸோ நம்ம இதை பற்றி பேசுகிறது மூலியமாகவும் இதை பற்றின விழிப்புணர்வு அப்போ தான் வரும். ஸோ நம்ம பேசாமல் இருக்கும் போது அதை பற்றின தப்பான புரிதல்கள் தான் நிறைய, பேச பேச தான் இதை பற்றின புரிதல் பெட்டராகி இதை வந்து தற்கொலை தடுப்பும் வந்து அதிகமாகுது.
2: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, இணைப்பில் இல்லை. இதுக்கு சில ஹெல்ப்லைன்ஸ் நம்பர்ஸ் எதுவும் இருக்கா?
0: இருக்குங்க. இப்போ நம்ம டெலிமன்னஸ் அப்படின்னு கவர்மெண்ட்டோடது இருக்குது, 144-16 அப்படிங்கிறது நம்பர் இருக்குது. ஸ்னேஹா, ஐகால் இதெல்லாமும் இருக்குது. ஸ்னேஹா சூசைட் ப்ரிவென்ஷன் கேர்னு இருக்குது, இன்னொன்று ஐகால் இருக்குது, கவர்மெண்ட்டோட டெலிமன்னஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம இது பண்ணாலுமே வரும், லைக் இணையதளத்துலேயும் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
2: ஓகே, சோ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. வணக்கம். நீங்க ரேடியோ வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணுங்க. ஃபுல்லா கம்மி பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா?
3: ஆ, பண்ணிட்டேன் சார்.
2: ஆ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேடவாகத்துல இருந்து சித்ரா சார்.
2: சரி, நீங்க டாக்டர் கிட்ட பேசுங்க.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
3: ஆ, வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: வந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க, மனநல மன வருத்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து மனசுல பேசுறது வந்து தெரிஞ்சவங்க கிட்ட, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசுற மாதிரியே மனசுல ஓடுது மேடம். அது எப்படி, அது என்னமா, இல்ல அது என்ன மேடம்?
0: அது அதிகப்படியாக அவங்க கிட்ட இன்னும் டீட்டெயிலாக பார்த்தா தான் எக்ஸாக்ட்லி அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பில் இருக்காங்கன்னு தெரியும். பட் ஸ்டில் வந்து அதிகப்படியாக இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இந்த மன அழுத்தமோ மனக்கவலையோ அதிகமாக இருக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே பேசுகிற மாதிரியோ இல்லை அவங்க எண்ணங்களில் ஒரு குழப்பங்களோ வரலாம். இன்னும் கொஞ்சம் மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடும் போது நாளடைவில் அதுவும் பெட்டர் ஆகும். சரியாகும். ஆமாங்க,
3: நன்றிமா.
2: நன்றி, நன்றிங்க. இப்போ தற்கொலை எண்ணங்கள் வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து, சப்போஸ் அப்படி எண்ணம் வந்துருச்சு, எண்ணம் வந்துருச்சுன்னா அதையும் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பேசலாம். அதுக்கு

0: ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஓகே, இணைப்பில் இல்லை, சொல்லுங்க டாக்டர். தற்கொலை எண்ணம் வராமல் இருக்க என்ன பண்ணலாம்?
1: தற்கொலை தடுப்பு அப்படிங்கும் போது சோஷியல் கனெக்டட்னஸ் நான் நம்ம முதல் நேயர் கேட்டார் இல்லையா, தனிமைப்படுத்திக்கிறத கம்மி பண்ணிக்கணும், தனிமையாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும், குடும்பம் லைக் நண்பர்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு அப்படி வாய்ப்பு இல்லைனாலும் யாருக்கு கால் பண்ணி பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ தனிமை லைக் மற்றவங்களோட சேர்ந்து இருக்கும்போது இந்த எண்ணங்கள் வர்றது கிடையாது, கம்மியாக இருக்கிறது. அடுத்து வந்து மனநோய் இது மாதிரி போதை பழக்கங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க அதுக்கான சரியான வைத்தியம் பார்க்குறது. இன்னொன்று வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கும் போது அந்த எண்ணங்கள் இருக்கிறவங்க ஆக்டிவாக எண்ணத்தில் இருக்காங்க, மாத்திரைலாம் எடுத்துக்கிறாங்க, பட் ஸ்டில் அவங்க கொஞ்சம் அப்பப்போ வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்கன்னு தோணும் போது வீட்டுக்குள்ளே நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தாழ்பால்கள் எல்லாம் லேச்சஸ் எல்லாம் கலட்டுறது, கலட்டி வச்சுருது அவங்க கதவை உள்ளே போய் தாப்பால் போட்டுக்காமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் இந்த கிளீனிங் லிக்விட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி, அப்புறம் கத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலக்கி வைக்கணும். அப்புறம் திருப்பியும் நான் சொல்கிற முக்கியமான விஷயம் பேசணும், அவங்கக்கிட்ட அதை பற்றி பேசணும். சார், இன்னொன்று வந்து இந்த ஹெல்ப்லைன்ஸ் இதில் அதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். அது விழிப்புணர்வு நான் சொன்ன மாதிரி பள்ளிகளிலிருந்து ஆரம்பிக்கணும், ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து வேஸ் டு ப்ரிவென்ட் சூசைட். எஸ்,
0: ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். இணைப்பில் இல்லை. ஓகே, இப்போது தற்கொலை எண்ணம் வர்றதுக்கு ஒரு நேரம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சப்போஸ் ஒருவருக்கு தற்கொலை எண்ணம் வந்துருச்சு, அந்த எட்ஜில் இருக்காரு, பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு, அப்போ எப்படி தடுக்கலாம்னு சில ஐடியாஸ் சொல்லுங்கள். நேயர் இருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
0: ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க.
1: சொல்லுங்க ராணி.
2: வணக்கம். வணக்கம்.
1: சொல்லுங்க.
2: அது வந்து அக்கா வந்து என்னது அப்படின்னா நைட்டு திடீர்னு ஃபேன் எல்லாம் கீழே சுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எது யாரோ கூப்பிடுற மாதிரி நைஸான வாய்ஸா இருக்கு, ஆனா கேக்குது அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து எது லீட் பண்ணுது டாக்டர்? ஏதோ
1: நீங்க மருத்துவரை பாத்துட்டீங்களா?
2: அவங்க பாத்துட்டாங்க, பாத்துட்டு அவங்க டேப்லெட் எல்லாம் குடுத்திருக்காங்க. ஆனா நைட்டு சாப்பிடும் போது சில நேரம் அந்த டேப்லெட் ஒர்க் ஆகுதான், சில நேரம் வந்து கம்ப்ளீட்டா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. அதனால அவங்களுக்கு ஃபெய்த் இல்ல, இது எதுனால கேக்குது அப்படின்றதே தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
1: சோ இது ஒரு விதமான மனநோயா இருக்கலாமா? இது ஒரு விதமான மனநோயா இருக்கலாம். ஸோ மாத்திரைங்களை கரெக்டாக போட்டுக்கிட்டோம். ஸோ நான் போட்டேன், இவ்வளோ நாள் போட்டு எனக்கு சரியாகலை அப்படின்னு விட்டுறக்கூடாது. சில மாத்திரைகள் வேலை செய்ய கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது நீங்கள் அது அப்படியும் சரியாகலைன்னா நீங்கள் மருத்துவரை உடனடியாக பாருங்கள். அதுதான், இதுல நிறைய காரணங்களுக்கு மனநோய்கள்லயே பல பல வெரைட்டி இருக்கு. லைக் மனநோய் இல்லாமலும் சில காரணங்கள்னால இருக்கலாம், சரிங்களா? உடல லைக் மூளையில பிரச்சனைகள்னாலயும் அதுதான். அது நேர்ல அவங்கள பார்க்கும் போது மட்டும்தான், அந்த பார்த்த மருத்துவருக்கோ இல்ல நேர்ல பார்த்தா மட்டும்தான் அது தெரியும்.
2: ஓகே,
1: அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட விவரங்கள் கேட்கும் போதுதான் அது கரெக்டா சொல்ல முடியும்.
0: நன்றி, நன்றி. இப்போ ஒருத்தர் தற்கொலை எண்ணம் வந்துருச்சு, தற்கொலை பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாரு, அவரை எப்படி வந்து நம்ம காப்பாற்றலாம்?
1: ஸோ நான் சொன்ன மாதிரி இட் ஷுட் ஆல்வேஸ் பி ட்ரீட்டட் அஸ் அன் எமர்ஜென்சி. ரொம்ப முக்கியமான விஷயமாக, முதல் விஷயமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ உடனே வந்து அவங்களுக்கான மருத்துவ ஆலோசனை உட்காந்து ஃபர்ஸ்ட் பேசிட்டு கூட்டிட்டு போய் அவங்களுக்கான வைத்தியத்தை ஆரம்பிக்கணும்.
0: ஓகே, இப்போ குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு தற்கொலை பத்தியே பேசுறவரு உண்மையிலே அதை பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு, இது உண்மையா டாக்டர்?
1: ஸோ இது நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம்தான். இப்போ உட்காந்து அப்படி தாட் வருதுனாலே ஏன் உனக்கு வருது, எவ்வளோ நாளா வருது, லைக் நீ என்ன எதாவது முயற்சியில் இருக்காங்களா அப்படிங்கிறது அது பேசினா தான் புரியும். ஸோ அது நம்ம கேட்கணும், எதையுமே வந்து சிம்பிளாக விடக்கூடாது. ஸோ என்னென்னா சூசைட் இஸ் ப்ரிவென்டபிள், தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்து கரெக்டாக அதை அணுகணும்னா சூசைட்ஸை ப்ரிவென்ட் பண்ணிடலாம்.
0: ஓகே, இப்போ மனவேதனையில் இருக்க ஒருவருக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்ன?
1: ஸோ மனவேதனையில் இருக்கிறவங்களுக்கு, ஸோ மனவேதனைக்கு காரணங்கள் பல இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த காரணங்களை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, இல்லை காரணமே அதை அதுக்கான தீர்வை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களால் முடியலன்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு பர்சனலாக லைக் யார் உங்களால் நம்ப முடியுமோ அவங்கக்கிட்ட நீங்கள் இது பண்ணுங்கள். இல்லை மருத்துவ உதவி, ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அது. ஸோ இல்லை வந்து சம்டைம்ஸ் காரணமே இல்லாமல் வரும் இல்லையா, ஏன் வந்து இவங்க கவலையாக இருக்காங்க இல்லை

0: ரொம்ப சோர்வாக இருக்காங்கன்றது காரணம் இல்லாமலும் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கட்டாயமாக வந்து அவங்க ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கணும்.
1: ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க.
0: ஓகே.
1: இதை வந்து ஃபாலோ பண்ணாலே தற்கொலை எண்ணத்துலேருந்து மீண்டு ஒருத்தரால் அர்த்தமுள்ள நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா?
0: கண்டிப்பாக சார். இதோட இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸோட முயற்சியே வந்து இதோட இதுவே காரணமே இது தான். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம திருப்பி திருப்பி இதை பற்றி பேசும்போதும் இதை ஞாபகப்படுத்தி இதுக்கு வந்து தற்கொலைங்க எண்ணம் வந்து எதுக்குமே முடிவு கிடையாது. அது பெரிய பிரச்சனைகளுக்கும், நான் சொன்ன ரிப்பிள் எஃபெக்ட் சொன்னேன் இல்லையா, அவங்க இறந்துருவாங்க பட் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, ஜென்ரேஷன்ஸ்க்கும் பாதிக்கப்படுறாங்க. பெற்றோர்களோ பிள்ளைங்களோ தற்கொலை பண்ணிக்கும் போது 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கூட குழந்தைகள் பாதிக்கப்பட்டு பார்க்குறோம். சின்ன வயசில் அம்மாவோடதை பார்த்தவங்க, அப்பாவோடதை பார்த்தவங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து சூசைட் இஸ் நாட் லைக் எப்பயுமே ஒரு முடிவு கிடையாது, எந்த பிரச்சனைக்கும் முடிவில், பெரிய பிரச்சனைகளுக்கான ஆரம்பம் தான். அதனால் அது வந்து பண்ணக்கூடாது, அது தடுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை முயற்சிகளும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: ராஜேஷ் தானம்பட்டிலிருந்து.
1: ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க ராஜேஷ்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: குட் ஈவினிங் மேடம்.
0: குட் ஈவினிங் சார்.
2: மேடம், ஒரு சின்ன டவுட்னா, லைக் இப்போ ஒரு ஜாப் இப்போ அது
1: நீங்க பேசுறது தெளிவா கேக்கல ராஜேஷ், திரும்ப ஒரு தடவை தெளிவா சொல்லுங்க. பிரேக் ஆகுது உங்களுடைய, கரெக்டா சிக்னல் இருக்க இடத்துல ரெண்டு பேசுங்க. ஓகேவா? கேக்கல, சோ இணைப்புல இல்ல போல. ஓகே, பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. அதாவது அவர் என்ன கேட்க வந்தான்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன்னா, ஒரு வேலை அழுத்தத்தால வந்து இன்னைக்கு தற்கொலை எண்ணம் இருக்குல்ல, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றதான் கேட்க வந்திருக்கு.
0: ஸோ அந்த வேலை தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்கணும்.
1: ஓகே, அது அது அப்சர்வ் பண்ணும்,
0: அது அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த வேலை தான்னா எனக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கணும், இல்லை அந்த வேலையில நான் எப்படி என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லை என்னால் அங்கே வந்து அகாமடேட்டே என்னை பண்ணிக்க முடியல, என்னால் அங்கே தொடர்ந்து பண்ண முடியலன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ், அங்கே கஷ்டப்படுறதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ், எனக்கு அங்கே போவே முடியல, என்னால் வந்து அந்த வேலையை விட்டால் எனக்கு ஒரு வழி கிடையாது, பட் ஐ ஹாவ் டு பீ தேர், எனக்கு எக்கனாமிக்கலாக இல்லை எனக்கு இதுக்கு தேவைப்படுது, பட் எனக்கு வந்து அமைதியாகவும் இருக்கணும்னா திருப்பி நான் சொல்கிற விஷயம் தான் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், டாக்டர், அம்மா, மனநல ஆலோசகர்களை, மருத்துவர்களை அணுக வேண்டியிருக்கு.
1: ஓகே, நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, நிறைவாக நம்ம நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: ஓகே. ஸோ தற்கொலை எண்ணம் முக்கியமான விஷயங்கள், நான் ஒரு 3 விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள் தான், தற்கொலை எண்ணம்னாலே வந்து அதை வந்து நம்ம வந்து வி ஷுட் டேக் இட் சீரியஸ்லி, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு விடக்கூடாது. 2வது விஷயமா, நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்கு ஹெல்ப் நிறைய சமுதாயத்துலேயும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, நம்ம அரசாங்கம் நிறைய இதுக்கான இது பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் தனியாக இல்லை, யூஆர் நாட் அலோன்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இட் இஸ் ஓகே டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வாயை திறந்து கேட்டிங்கன்னா ஹெல்ப்புக்கு பண்ணுறதுக்கு, உதவி செய்வதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தற்கொலைகள் தடுக்கப்பட வேண்டியவை அது வந்து, அதனால் அதுக்கு தகுந்தப்பில் நம்ம எல்லோரும் நடந்துக்கணும்.
1: ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை எங்களுக்காக சொன்னதுக்கு நன்றி. அண்டு மீண்டும் வந்து எல்லோரும் வந்து தற்கொலையிலேருந்து டாக்டர் சொன்ன விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராப்பராக உங்களை வந்து பாதுகாத்துக்கலாம். அந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, நிழல் நிஜமாகின்றது திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது, கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: ஜென்ம பந்தம்.
1: இன்னும் சில நொடிகளில் சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: और अब सुनते हैं इस वक्त के मुख्य समाचार। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि भारत एक सुरक्षित, शांतिपूर्ण और टिकाऊ अंतरिक्ष क्षेत्र के पक्ष में है, जो पूरी तरह से अंतर्राष्ट्रीय।
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தாவேக்க அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை தாவேக்க அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் ஆவணி லேகாரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 5:03 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை. நாம இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில சில கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி உன் பேர் என்னப்பா, சொல்லாமையே போறியப்பா வேகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பேர் நான் தான் உங்க ஆர்ஜே கிருஷ்ணா. இன்னைக்கான கேள்வி நம்ம நிகழ்ச்சியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க சிந்தனையும் கவனமும் வேற எங்கேயோ இருந்தப்ப நீங்கள் பண்ண காமெடியான விஷயம் என்ன? என்ன கேட்டீங்கன்னா வச்சிங்கன்னா, ஃபோன் அடிச்சது பக்கத்தில், நான் டிவி பார்த்துருந்த அவசரத்தில் ரிமோட்டை எடுத்து அதில் பச்சை பாட்டு நிறுத்திட்டு

ஏய் என்ன ஹலோ ஹலோன்னு கத்தனா இந்த பக்கம் ரிங் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரியான விஷயம் பண்ணியிருக்கேன். ஆம்லேட் போடுறேன்னு முட்டையை உடச்சி குப்பையில் ஊற்றிட்டு ஓட தூக்கி லைக் நம்ம தோசைக்கல்லில் போட்டிருக்கேன். இந்த மாதிரியான காமெடியான விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதாவது கவனமும் சிந்தனையும் வேறு எங்கேயோ இருந்தப்போ அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. அதுக்கு நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலை எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2960000038 மற்றும் ஒரு எண் 2952055544 எண்ணுக்கு அழைக்கலாம். சென்னையின் முன் இணைப்பெண்ணாக 044 பயன்படுத்திக்கிங்க. மறக்காமல் 044 பயன்படுத்துங்க. அப்போ தான் நம்ம சேனல் கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய பதிலை சொல்ல முடியும். ஸோ நேயர்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். பையா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா மற்றும் தான்வி இணைந்து பாடிய பாடல். நாமுத்துக்குமாருடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டேன் தருங்கள். FM 101.4 இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 5 மணி 10 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில இன்னைக்கான கேள்வி என்ன கேட்டிருந்தேன்னா, நீங்க சிந்தனையோ கவனமோ எங்கேயோ இருந்தப்ப நீங்க உங்களுக்கே தெரியாம பண்ண காமெடியான விஷயம் அப்படின்றதான் கேட்டிருந்தோம். ஒரு நேரம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: எனக்கு வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலா தொண்டு கணேசன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன வண்டி சாவின் சொல்லி எடுத்து வீட்டு சாவிய கையில வச்சுக்கிட்டே வீட்டு சாவிய காணும் காணும் காணும் நானும் தொலைவி கிறுக்கிறது போய் கடைசியில பார்த்தா சைக்கிள் வண்டி சாவி அங்க இருக்குது, கையில இருக்குது வீட்டு சாவி.
0: அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஆட்டை தோல் மேலே வச்சுட்டு சுத்தி சுத்தி கணக்கு பண்றது, அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்க.
2: குயில் கோபி.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: சார் சொல்றீங்க, எந்திரிச்சு போய் ஸ்டார்ட் பண்ணீங்களா படுத்துட்டு? ஓ, அவ்வளவு தூரம் எந்திரிச்சு போயிட்டீங்களா? ஓகே சார், நன்றி சார், நன்றி சார்.
2: அப்புறம் எழுந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எழுந்து ஸ்டார்ட் என்னடா எழுந்து கஷ்டப்படுறது.
0: சரிங்க சார், சரிங்க சார், நன்றி சார், நன்றி சார். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ஹலோ,
0: ஹலோ
3: சார். ஹலோ சார், ராஜேஷ் பேசுறேன்.
0: ராஜேஷ் சார்,
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, நீங்க சிந்தனையும் கவனமும் எங்கேயோ இருக்கிறப்ப பண்ண காமெடியான விஷயம் என்ன?
3: நான் மெட்ராஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது செல்ல பாக்கெட்ல வச்சிருந்தேன் சார். திரும்ப வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்கு நான் வேலை செய்யறதுக்கு 3 கிலோமீட்டர் சார். வீட்டுக்கு வரும்போது அந்த செல்ல டிவி மேல வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்து பாக்கறேன், செல்ல ஐயா நம்ம அங்கே மறந்து வச்சுட்டோம் என்ன நினைச்சிட்டு
0: திரும்ப போயே போயிட்டீங்க.
3: திரும்ப அங்கே போய் தேடி பாத்துட்டேன் சார். நைட்டு மணி ஒரு 8 மணி இருக்கு சார். எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டு அப்புறமா எங்க செல்ல தவறு விட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு
0: வந்தா பட்டுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்கு கண்ணே திருக்க. நன்றி சார், நன்றி, நன்றி,
3: நன்றி சார்,
0: நன்றி. வணக்கம், யாரு எங்கிருந்து? வணக்கம், நினைப்பில் தான் இருக்கீங்க.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
4: தேவியா
0: மேம்.
4: சினிமால வர மாதிரி எப்பவுமே சேர்ல உட்காந்து உட்காந்து பழக்கம் எனக்கு. காபி போட்டு எடுத்துக்கணும் சேர் இருக்குதுன்னு ஞாபகத்துல எடுத்துட்டு பசங்க எடுத்துட்டு அங்க இருந்து அந்த கவனம் மறுபடியா நான் சேர் இருக்குன்னு ஞாபகம் இல்லாம உட்காந்துட்டேன் சார்.
0: எது மேல உட்காந்தீங்க?
4: என்ன சார்,
0: எது மேல உட்காந்தீங்க?
4: நன்றி.
0: ஸோ நேர்கள், நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்த காமெடியான விஷயங்களை பகிர்ந்துன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952525454 என்ற எண்ணில் அழைக்கலாம். இப்போதைக்கு ஒரு பாடல் கேட்டோம்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Ungal FM Rainbow-vil தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 5:21 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை தான். நம்மளுடைய கேள்வி இன்னைக்கு என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா, நீங்க சிந்தனையும் கவனமும் எங்கேயோ இருக்கிறப்போ பண்ண ஏதாச்சும் ஒரு காமெடியான சிரிப்பான விஷயம் என்னன்றத நம்ம கேட்டிருந்தோம். நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் அங்க இருந்து?
3: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
2: கும்பகோணத்துல இருந்து மனோகரன் சார், சொல்லுங்க சார், நீங்க பண்ண காமெடியான விஷயம் என்ன? நீங்க பண்ண காமெடியான விஷயம் என்ன? கேள்வி தெரியும் இல்ல?
3: காமெடி பண்ணது என்னதுன்னா, வீரமராத பித்தன்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அப்ப நான் கொஞ்சம் சின்ன வயசுல, அப்ப என்ன பண்ணேன், அந்த பாட்டு வந்துச்சு, இந்த முதல் முதலாக காதல் செய்ய பாடு பாட்டு வந்துச்சா, அந்த பாட்டு மேல எனக்கு ரொம்ப பிரியமா அந்த பாட்டோட நான் சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தேன். பாடிக்கிட்டு இருக்கும் போதே அம்மா வந்து வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு காலையில் காலையில் கட்டிட்டு போனாங்க. நான் போய் அந்த பாட்டை பாடிக்கிட்டே போய் என்ன பண்ணு, சாமி கும்பிடுறப்பையும் அந்த பாட்டை பாடின மாதிரி எங்க அப்பா பாட்டு என்னடா பண்ற
2: சாமி கும்பிடுறப்ப நீ சினிமா பாட்டு கேக்குதுரா அப்படின்னு அவரு கடுப்பாயிட்டாரு.
3: நன்றி
2: சார், நன்றி சார், வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து? ஹலோ,
4: வணக்கம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
4: டெல்லி பேசுறேன். இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பீங்களா?
2: ரூம் போட்டு யோசிக்கிறது என்னங்க சார், போற போக்குல அப்படி ஒரு நாலு
4: கேள்விதான் பொருந்தது கொஞ்சம் எனக்கு. அதாவது நம்ம நேரில் வச்சுதான், நான் சின்ன விவசாயிங்க சரவண ஐயா இதுல லைன் கிடைச்சிருச்சு பேசினு வெளியில கிளம்பிட்டேன். கிளம்பினா இருக்கேன் அவ்வளவுதான், அப்படியே வேசிங்கத்துல அப்படியே வாட்டுக்கு கிளம்பி போயின்னு இருக்கேன். வழியில பாத்துட்டு என்னப்பா ரொம்ப அர்ஜென்டா போறேன் வெளியே போறோம், என்னப்பா வேஸ்ட் எங்கன்றாரு.
2: வேஸ்ட் மறந்துட்டு போயிட்டீங்களா? அந்த ஒரு படத்துல ஏதோ ஒரு நடிகர் வந்து வேஸ்ட் இல்லாம சுத்துவாரு அந்த மாதிரி
4: ஏற்கனவே சொல்லிருக்காங்க. இதே மாதிரி நேரம் கேட்டு அன்னைக்கு ஒரு நாளைக்கு கோமத்தோட போக போறேன்.
2: அன்னைக்கு அது உண்மையாயி போச்சு நம்ம நேரம். வணக்கம், யார் எங்க இருந்து?
5: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம்.
5: சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேன் சார்.
2: வள்ளி, சொல்லுங்க, நீங்க பண்ண வேலை என்ன?
5: நேத்து நடந்த கதை,
2: நேத்து
5: பசங்க ஏதோ டென்ஷன் பண்ணி விட்டானுங்க, அதே ஞாபகத்துல போயிட்டேன். டீ போற பாத்திரம் எடுத்து அச்சியாளுக்கு போறேன்.
2: சூப்பர்.
5: போட்டுட்டா
2: அரிசி போட்டு சோறு வடிச்சு சோறு கஞ்சில டீ போட்டுற வேண்டியதான்.

0: அடுப்புல வைக்கல, சும்மா அரிசிக்காய் எடுத்து போடுவேன் பாத்திரத்துல, அது கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல போட்டு அரிசி ஊறப்பேன் சாப்பாடு குண்டாலே போட்டு. என்னடா இது அப்படின்னு,
1: என்னது இது, ஏதோ சம்பந்தம் இல்லாம நடக்குது, என்னது இது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகமே வருது. நீங்க பால்ல டீ போட வந்தீங்க,
0: அப்புறம் நானே நெச்சு என்ன சிரிச்சுக்கினேன். அரிசி ரெண்டு டம்ளர் போட்டேன், போட்டதுக்கு அப்புறம் என்னடா இது, பாலுக்கு பதிலா அரிசியம் அடுப்புல வச்சிருந்தா.
1: புது விதமான டீ கண்டுபிடிக்கிறீங்க போல நீங்க.
0: தேங்க்யூ,
1: நன்றி மேம், நன்றி நன்றி நன்றி. சோ நேயர்கள், நீங்களும் உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதிலை என்கிட்ட பகிர்ந்து விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986000338 மற்றும் ஒரு எண் 2952505544 என்ற எண்ணில் அழைத்து இந்த இந்த மாதிரியான காமெடியான விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். அடுத்த நேரத்தை பேசுறது முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடும். அந்த பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்தில் இருந்து தாமரையோடைய வரிகளை அரிசி ஜெயராஜோடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 5:31 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு கேட்டிருந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சிந்தனையும் கவனமும் இங்கேயே இருக்கிறப்ப நீங்க பண்ண காமெடியான விஷயம் என்ன அப்படின்றதான் நம்ம கேட்டிருந்தோம். நம்மகிட்ட அந்த பதிலை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம், யாரு எங்கிருந்து?
3: ஹலோ, சைதாபேட்ல இருந்து ஆனந்த் சார்.
2: சைதாபேட்ல இருந்து ஆனந்த் சார்,
3: சக்கரை போறதுக்கு பால் திரிஞ்சு ஒரு மாதிரி மேல மேல வந்துருச்சு. உடனே அவங்களுக்கு போன் பண்ணி, இது மாதிரி பால் கெட்ட பால் திருச்சிலையா வைக்கிறேன்னு
2: கேக்குறேன் நான் என்
3: ஒய்ஃப. வாங்கி வச்சுட்டு வந்தேன் நாங்க. அப்படி பார்த்தா நான் உப்பள்ளி கொட்டிருக்கேன் சார்.
2: குடிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லாட்டி.
3: ஐயோ, கட்டி கட்டி வந்துருச்சு சார், அந்த டீ மேல மிதக்குது.
2: ஓ, ஆனா பால்ல உப்பு போட்டா என்ன எனக்கு இத்தனை நாளா தெரியாது சார். இன்னைக்கு வந்து நீங்க அதை பகிர்ந்து
3: போயிடும்.
2: நன்றி சார், நன்றி சார்,
3: தேங்க்யூ சார்,
2: தேங்க்யூ.

0: பிரிச்சலி அமைக்கிறேன்னு
1: கேக்குறேன்
0: வாங்கி வச்சுட்டு வந்தேன்னாங்க. அப்படி பார்த்தா நான் உப்பள்ளி கொட்டிருக்கேன் சார்.
1: குடிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லாட்டி
0: ஐயோ கட்டி கட்டி வந்துருச்சு சார். அந்த டீ மேல மிதக்குது.
1: ஓ ஆனா பால்ல உப்பு போட்டா என்ன எனக்கு இத்தனை நாளா தெரியாது சார். இன்னைக்கு வந்து நீங்க அதை பகிர்ந்து
0: தெரிஞ்சு போயிடும்.
1: நன்றி சார், நன்றி சார்.
0: தேங்க்யூ சார்,
1: தேங்க்யூ, தேங்க்யூ. வணக்கம், யாரு எங்க இருந்து?
2: ஹலோ சார், மாலை வணக்கம் சார். உங்களுக்கு
1: மாலை வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன?
2: சார் என் பேரு ராணி, சென்னை நுழம்பூர்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு விநாயக சக்தி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
1: விநாயக சக்தி அட்வான்ஸ் வாழ்த்துக்களா? நன்றிமா, நன்றிமா. உங்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
1: சொல்லுங்க
2: சார், நான் என்ன பண்ணேன் சொல்லுமா சார், எங்க பொண்ணுகிட்ட போன் பேசினே
1: இருப்பேன்,
2: ஆனா போனை தேடுவேன்.
1: சூப்பர், காதல போன வச்சுட்டு வீடு எல்லாம் போன தேடுற.
2: எங்க வச்சிருக்கேன்னு தெரியலமா, தேடிக்கினே இருப்ப சொல்லிக்கினே. என்னமா வச்சிருக்கே, என்னமா தொலைச்சிருக்கேன்னு கேட்டாலும் போனுமா நயமா போடுதா எங்கட்ட பேசிக்கிறேன். அவளுக்கு என்னமா இது, என்னமா இப்படி ஆயிட்டனுமா? அவ சென்னையில இருக்க, நான் ஊர்ல இருக்கா. இதே காம்பிங்க சார், எப்பமே நிறைய வாட்டி இது மாதிரி.
1: ஒரு முறை பண்ணலாம், ரெண்டு முறை பண்ணலாம். நீங்க வந்து வார வாரம் வட்டா வட்டா பண்ணுவீங்க போலயே.
2: நேர்ல பேசுற மாதிரி அவகிட்ட போன் தேடுற மாதிரி தேடுவா.
1: நன்றிமா, நன்றி.
2: ஆமா சார், ஆமா சார், நிறைய வாட்டி சார் திட்டுவா சார். என்ன என்னமா இப்படி ஆயிட்டே நீ அப்படின்னு திட்டுவா.
1: இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க. நன்றிமா, நன்றிமா. வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
1: கலைசாமி, சொல்லுங்க சார், நீங்க பண்ண காமெடியான விஷயம் என்ன?
3: நான் வந்து ஃப்ரெண்ட் போன் பண்ணாரு, போன்ல பேசிக்கிட்டே இருந்தாரு, இந்த இடத்துல நிக்கிற வா பாத்துட்டு போன்னு
1: சொன்னாரு,
3: கொஞ்சம் அர்ஜென்டா வான்னு சொன்னாரு. நான் என்ன பண்ண, டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, டிவி ஆஃப் பண்ணாம கதவையும் அடைக்காம இந்த ஞாபகத்திலே போயிட்டா அவரை பாக்குறது.
1: அர்ஜென்டா போலாம், அதுக்குன்னு டிவி கதவு எதையுமே சரியா முடிக்காமையா?
3: சாப்பாடு
1: மத்த பொருள் தப்பிச்சதே. வணக்கம், யாரு எங்க இருந்து? வணக்கம், யாரு பேரு?
4: முருகன்.
1: முருகன்,
4: முன்னாடி வந்து வச்சுட்டாங்க.
1: ரைட்டு. நிறைய பேர் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய பதில்களை என்கிட்ட பகிர்ந்துக்கணும்னா விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 மற்றும் ஒரு எண் 2952-0555 என்ற எண்ணில் அழைக்கலாம். அடுத்து நாயர்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். அந்த பாடல் கோ திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: நேரம் 5:44 ஆகிட்டு இருக்கு. நாம எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த கேள்வி, நீங்க ஞாபகம் மறதியா கவனமும் சிந்தனையும் எங்கேயோ இருக்கிறப்ப பண்ண காமெடியான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், கோயம்புல இருந்து பாத்திமா சார். நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன் சார். பாத்திமா சார் சொல்லுங்க.
1: அதாவது பொண்ணாட்டி பண்ணும்போது கட் ஆயிடுச்சு சார்.
0: கட் ஆயிடுச்சு
1: மறுபடியும் போல.
0: சரி ஓகே சொல்லுங்க.
1: முனிஷம் சார் ஒண்ணு வந்து, எங்க அம்மா வீட்டுல எங்க அம்மா இருக்கும்போது காபி என்ன போடுவேன், சக்கரை பேர் உப்பு போட்டேன். தெரியாம உப்பு போய் சக்கரை போல உப்பு போட்டப்பா, சரி விட்டு கம்னு விட்டாரு. அப்புறம் அதே மாதிரி மறுபடியும் மாவு வச்சேன் தோசை ஊட்டலான்னு, சவால ஊத்தது கீழே ஊத்தி அடுப்புல எல்லாம் ஊத்திட்டேன். அது ஒரு சமத்திட்டு
0: என்ன சார், ஒரே நாள் அடுத்தடுத்து சம்பவம் பண்ணிருக்கீங்க.
1: அப்புறம் இன்னொரு விஷயம் சார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், அது வந்து மினியாலும் மண்டபம் பக்கத்து பக்கத்துல. நாங்க மினியாலுக்கு போத்து போல மண்டபத்துக்கு போயிட்டேன், பிராமின் கல்யாணம். வாங்க வாங்க காபி சாப்பிடுங்க மாமா, வாங்க மாமா மாமி வாங்க.
0: இடம் மாறி போயிட்டு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்க.
1: அப்புறம் வந்து
0: நன்றி சார், நன்றி சார்.
1: அப்புறமா அப்புறம் மஜால இல்ல, அப்புறமா இங்க வந்து போனோம் சார்.
0: பால்ல உப்பு போட்டு காசுறது ஒருத்தர் பண்ணா நியாயம், வர்ற காலர்ல இதே பண்ணிருக்கீங்க.
1: என்ன பண்றது, அவசரத்தில் போட்டு சின்ன குழந்தையில இருக்கும் போது.
0: நன்றி சார்.
1: தெரியாதுல்ல. தேங்க்யூ சார்.
0: நன்றி சார், நன்றி சார். என்னப்பா நம்ம நேர்கள் எல்லாரும் பாலில் உப்பு போட்டு காய்ச்சறாங்க? இது வரைக்கும் இப்படி ஒன்று நடந்ததான் நான் கேள்விப்பட்டதே இல்லை என் வாழ்க்கையில். அப்படி ஒன்று அப்படி உப்பு போட்டால் என்ன ஆகணும் எனக்கு தெரியாது. ஒருத்தர் இடனாக்கா அப்படி உப்பு போட்டால் வந்து கட்டி கட்டியாக வந்துடுன்றாரு, இவர் இடம்னா காய்ச்சி அப்பா கொடுத்துருக்காரு. அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம், யார் எங்கேருந்து? வணக்கம்.
2: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: நண்பருக்கு
2: ஆசீர்வாதம். ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: ஆசீர்வாதம்,
2: தலைப்பு ரொம்ப சூப்பரா இருக்குது.
0: நன்றி சார், நன்றி சார்.
2: சார் நாங்க பொண்ணு வீட்டுக்கு போனோம் சார். வீட்டை பூட்டிட்டு சாய் வந்து டிக்கில போட்டு போனோம் சார். ஊருக்கு போனோம், திருநெல்வேலி கிட்டதான் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். போயிட்டு காலையில போனோம், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து சாவி ஏதான்னு கேட்டாங்க, எங்க வீட்டுல இருக்குங்க. நான் உங்கள்தானே குத்துனேன், என்னம்மான்னு கேட்டேன். ஐயோ என்கிட்ட கொடுக்கவே இல்லை, நீ நல்ல ஓஜனை பண்ணி பாரு. நானும் ஒரு 1/2 மணி நேரமா தேடுறோம்
0: என்ன
2: காணும். அப்பளம் உட்காந்து கொஞ்ச நேரம் ஓஜனை பண்ணேன் சார். அப்பளம் பார்த்தா வண்டி டிக்கிலேயே இருக்கு.
0: நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய பியர்டான அதாவது வித்தியாசமான ஃபன்னான விஷயங்களை நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். இன்னைக்கான கேள்விக்கான பதிலா அதுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் முறையன் 2952505544 என்ற அழைக்கலாம். சென்னையின் முன்னிணைப்பினாக 044 பயன்படுத்திக்கிங்க. அடுத்த நேரத்தை பேசுறது மாதிரி ஒரு பாடல் கேட்டு வருவோம். அந்த பாடல் மாற்றான் திரைப்படத்திலிருந்து மதன் கார்கே உடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டேன்னு எஃப்

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ஐந்து மணி 54 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நாம இன்னைக்கான கேள்வி ரெயின்போ மெடல் என்ன கேட்டிருந்தோம்? நீங்க ஞாபகம் மறதியா பண்ண காமெடியான விஷயம் என்ன தான் கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு காலரா அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ, இணைப்பு தான் இருக்கீங்க, சொல்லுங்க. பேர் என்ன சொன்னீங்க?
5: நன்றிமா.
4: ஸோ நேர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அவங்களுடைய காமெடியான விஷயங்களை பகிர்ந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கும் இது சிரிப்பாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போதைக்கு உங்ககிட்டிருந்து விடைபெற்றிருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி கிருஷ்ணா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி, எமிஸ் ஜாஸ் மற்றும் ஜனனி ஐயர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.
6: Yo mama, you know how me nirki said the dance floor, baby.

0: நேரம் மாலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்பு உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோநாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் எழும்பூரிலிருந்து 11:50 புறப்படும் இந்த ரயில் விழுப்புரம் திருச்சி மதுரை வழியாக மறுநாள் காலை 11:15 திருநெல்வேலி சென்றடையும். மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து வரும் திங்கட்கிழமை 10:30 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:15 சென்னை வந்தடையும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the listener's choice hour, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
3: Check your systems are offline.
4: Number one for today's hits and all-time favorites.
2: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டு. ஆமாங்க, அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 ஒழிக்கும் போது. அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் ஒரு எண் 298-5-2-0-5-5-4. சென்னையின் முன் இணைப்புனாக 044 பயன்படுத்திங்க, அப்போ தான் கரெக்டாக நம்ம எஃப்எம் ரெயின்போவில் கனெக்ட் ஆகும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டும் இங்கே ஒளிபரப்பாகும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். அந்த பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடிய பாடல். கார்த்திக் நத்தாவுடைய வரிகளில் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Panchabhoodangal Satchiya நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 7:06 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ் தான். இப்போ நம்மகிட்ட ஒரு நேயர் இணைப்புல என்ன இருக்காரு, கேட்போம். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி அகமது பேசுறேன். கிருஷ்ணா சார்,
2: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: உங்க வாய்ஸ் பாத்தீங்கன்னா நவீன் பாரதி வாய்ஸ் மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி
2: நவீன் பாரதி எனக்கு அவ்வளவு தெரியாது, மன்னிச்சிருங்க.
3: எனக்கு படம் பாத்தீங்கன்னா உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படம்.
2: ஓகே சார்.
3: பாடல் பாத்தீங்கன்னா அரிஹரன் பாடியிருப்பார், ரொம்ப அழகா கொடுத்திருப்பார். இது கோரஸ் இருக்கும். வெண்ணிலா வெளியே வருவாயா, வெளியிலே வெளிச்சம் தருவாயா, அப்படியே லைனா பண்ணிருப்பாரு அவரு.
2: சூப்பர் சார், அந்த பாடலே போட்டுடலாம். இவ்வளவு ஆசையா கேட்டு நன்றி சார், நன்றி சார். ஸோ கலீல் அகமது சார் கேட்ட மாதிரியே உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்திலிருந்து அரிஹரன் பாடிய பாடல் பழனி பாரதியோடைய வரிகளை வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள் FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே சமதூளு.

0: நேரம் 7:12 ஆகிட்டே இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டு வித்து பாட்டு, வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. தான் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 ஒழிச்சிட்டு இருக்கு. அந்த பாடல் ஒழிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952055544 என்ற எண்ணுக்கு அழைத்து உங்களோட விருப்ப பாடலை சொன்னீங்கன்னா நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 அதை ஒளிபரப்பாக்கலாம். மறக்காம சென்னையின் முன் இணைப்பு நக 044 பயன்படுத்திக்கிங்க. ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: சத்யநாராயணன் பெரம்பலூர் பேசுறேன்.
0: சத்யநாராயணன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து ஆனந்தம், பாடல் வந்து ஆசையாச்சா இருக்கிறதே இது போல் வாழ்ந்துடுதே.
0: ஏன் சார் அந்த பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நன்றி நன்றி.
0: ஹலோ சார், வேக வேகமா அவர் வந்தாரு, பாடலை சொல்லிட்டு போயிட்டாரு. சரி ஓகே. அவர் சத்யநாராயணன் கேட்ட மாதிரி ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல், கலைக்குமாரோடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுளு.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Panchabhoodangal Satchiya நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 7:21 ஆயிட்டு இருக்கு. நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து?
3: வணக்கம் சார், மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
2: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபி சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்? இட்லி கடை திரைப்படத்துல இருந்து எத்தனை சாமி வந்தது ஐயா பாடல், புஷ்பவனம் குப்புசாமியோடைய குரல, ராஜ்முருகனுடைய வரிகள்ல வந்துட்டே இருக்கு. கேட்டேன் 101.4 இங்க எல்லாமே சமதுள்ள.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன ஒரு கிளைமேட் மாதிரி ஜில்லுன்னு ஒரு துரல்
3: போட்டா ஒரு மழை துளி என்னை
2: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
2: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நாட்டாம
3: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ரெயின்போ எஃப்எம் 101.

துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டி 2026 இந்தியா மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கம்போல் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம்.

0: ரெயின்போ
1: சவா, என்ன வெயிலு?
2: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
1: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
1: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
3: என்ன குருவி பேசுது?
1: இந்த லாஜிக்கெல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
3: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
2: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
4: தெரியல.
3: என் அறிவு கண்ணை திறந்து
5: வச்சுட்டேன். துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோ வேணா திறக்கிறதுக்கு?
1: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிருக்கீங்களே.
6: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
7: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
6: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 7:33 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து? வணக்கம். அந்த ரேடியோ வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா? சொல்லுங்க மேம், என்ன பாடல் வேணும்?
1: ஒரே காட்டு கிளி பாட்டுல இருந்து இந்த மல்லிகை மனசு மாமா பாடி.

0: சொல்லுங்க மேம், என்ன பாடல் வேணும்?
1: உறவை காத்த கிளி பாட்டுல இருந்து இந்த மல்லிகை மனசு மாமா பாடிக்க பாட்டு.
0: அந்த பாடல் வேணுமா? ஏன் அந்த பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஈராஜந்தர் நல்லா அவர் பேசின பாட்டாரு, எனக்கு அவர் பாட்டுனா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும்.
0: ரைட்டுங்க, சரிங்கம்மா, அந்த பாடலே போட்டுடலாம். நன்றி. நன்றி. ஸோ நம்ம நேயர்கிட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே உறவை காத்த கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல், டி ராஜேந்திரோடைய வரிகள் மற்றும் இசையில் கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: நேரம் 7:39 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டு வித் பாட்டு வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. தான் நேர்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் நம்ம எஃப்எம் ரெயின்போல இப்போ ஒழிச்சிட்டு இருக்கு. அந்த வரிசையில அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து சார்? அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் லைட்டா குறைச்சிருங்க சார். சரிங்க சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும், யாரு, எங்கிருந்து, பேரும் சொல்லல நீங்க இன்னும்.
1: குமார் சார்.
0: குமார், ஓகே சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அதான் காதலன்.
0: காதலன் திரைப்படத்துல இருந்து அதுல என்ன பாடல்?
1: ஊர்வசி அந்த பாடல் சார்.
0: ஊர்வசி
1: டிசி பாலிசி. ஆமா சார்,
0: டெக் டிசி பாலிசி சார். அப்படி தான் சார் வாழணும்.
1: ஆமா ஆமா ஆமா சார்.
0: நன்றி சார், அந்த பாடல் போட்டுறலாம். குமார் சார் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே காதலன் திரைப்படத்தில் இருந்து ஏஆர் ரகுமான் மற்றும் சுரேஷ் பீட்டர்ஸ் மற்றும் சஹுல் அமித் மூணு பேர் இணைந்து பாடிய பாடல் வாலியோடி வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 7:46 ஆகிட்டு இருக்கு. நாம கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டு வித்து பாட்டு. ஆமாங்க நேயர்கள், உங்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து?
1: வணக்கம் சார், திருப்பத்தூர் பீமுக்குளம், சிவகுமார்.
0: சிவகுமார் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நாட்டாமை படத்துல இருந்து மீனா பொண்ணு, இந்த பாடல வந்து எங்க தங்கச்சி மீனா பொண்ணு அவங்களுக்கு பிறந்த நாள் சிறப்பு பாடலா கொடுத்துடலாம்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், அவங்களுடைய பிறந்த நாள் சிறப்பு பொண்ணு பாடலாவே பாடிடலாம் சார். நன்றி சார், நன்றி சார். சோ சிவகுமார் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நாட்டாமை திரைப்படத்திலிருந்து மீனா பொண்ணு பாடல் மனோஜ் மற்றும் சுஜாதாவுடைய குரல்ல சிற்பியோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் FM 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேன், லைட், டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேன், லைட், டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அமைத்தவள்.
1: நேரம் 7:53 ஆயிட்டு நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம 1 மணி நேரமாக நேயர்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் கேட்டிருந்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நிகழ்ச்சியோடைய நிறைவுகாலராக யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, ஸ்ரீ கனகராஜ் கூடுவாஞ்சேரிலிருந்து.

0: ஸ்ரீ கனகராஜ் கூடுவாஞ்சேரியிலிருந்து சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சேரன் பாண்டியன் அந்த படத்துல இருந்து.
0: சேரன் பாண்டியன் படத்துல இருந்து.
1: கண்கள் ஒன்றாக கலந்ததா, காதல் திருக்கோலம் கொண்டதா. இந்த பாடல் கேட்கலாம் அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும்.
0: நன்றி சார், நன்றி சார், சூப்பரா பாருங்க சார். நன்றி சார்.
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: ஸோ நேர்கெட்டதுக்கு ஏற்ற மாதிரியே சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. மறுபடியும் 9 மணிக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் பை பாய்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் முகமது. சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வசுதைவ குடும்பகம் என்ற அடிப்படையில், ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சந்திராயன் 3 விண்கலம் மூலம் முதல் முறையாக நிலவின் தெற்கு துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்த ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா 1 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 சர்வதேச விண்வெளி மையத்தை இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த மாதம் 27 தொடங்க உள்ள அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு உலகளாவிய விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை இணைக்கப் போவதாக தெரிவித்தார். அறிவியல் என்பது பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்மாவட்டத்தில் மட்டும் 10 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அங்கு வசிக்கும் மக்களை பாதுகாக்க 6 பல்நோக்கு பேரிடர் மையங்கள், 12 புயல் பாதுகாப்பு மையங்கள், 100 சமுதாய நலக்கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6 நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது. மதுராந்தகத்தில் திருமதி கனிதா சம்பத்தும் தாராபுரத்தில் திருமதி கே பானுமதியும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, காணாமல் போனவர்களை மீட்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. நேபாளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த 85 தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், 75 குடும்பத்தினரிடம் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டு அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து 3 நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் முகாமிட்டு தேடுதல் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே 100% அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு ரயில்வேயில் உள்ள 5068 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பட்டுக்கோட்டை காரைக்குடி இடையேயான கடைசி 71 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையும் தற்போது மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் முதன்மை தலைமை மின்பொறியாளர் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை ஆய்வு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 1931 மே 11 தெற்கு ரயில்வேயின் மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும், 1968 முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார

ரயில்கள் இயக்க தொடங்கியதாகவும் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய், சான்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஊ ஜே யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சான்ஸ்கர் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சகநாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷா ராணி, பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 708 ரனும், தெற்கு மண்டல அணி 336 ரனும் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வெல்கம் பேக். யூர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே ஆன் 101.4 எஃப்எம் ரெயின்போ, 102.8 எஃப்எம் புதுச்சேரி அண்ட் 103 எஃப்எம் கோயம்புத்தூர். ஐ எம் தினகரன் சிங் அரவேலு அண்ட் வி ஆர் கண்டினியூவிங் அவர் செலிப்ரேஷன் ஆஃப் ஸ்டிங், அண்ட் ஆர்டிஸ்ட் ஹூ ஹஸ் ஸ்பெண்ட் அ லைஃப் டைம் ப்ரூவிங் தட் பாப்புலர் மியூசிக் கேன் பி இன்டெலிஜென்ட், அட்வென்ச்சரஸ் அண்ட் வண்டர்ஃபுல்லி மெலோடிக் அட் த சேம் டைம். ஒன் ஆஃப் தி ஃபேசினேட்டிங் திங்ஸ் அபவுட் ஸ்டிங்ஸ் மியூசிக் இஸ் ஹவு ஈஸிலி ஹி மூவ்ஸ் பிட்வீன் மூட்ஸ். ஒன் மூமெண்ட் தெர் இஸ் தி அர்ஜென்சி ஆஃப் த போலீஸ், the next there is the warmth of a love song, a touch of reggae, a sophisticated jazz influence, or an exotic rhythm that takes the music somewhere completely unexpected. And beneath it all is that remarkable voice, controlled, distinctive, and capable of sounding both vulnerable and commanding. And now we move from obsession to something much more philosophical. The song uses the imagery of a card player to explore fate, chance, love, and the mysterious rules by which we live our lives. It is Sting at his most poetic, a song that sounds simple until you start looking beneath the surface. Shape of My Heart.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேரம் 9:01 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. அடுத்த 1 மணி நேரத்துக்கு இந்த இரவு வேலைக்கான இனிமையான பாடல்கள் தான் வர இருக்கிறது. எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியோடைய முதல் பாடலாக வருவது நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் பழனி பாரதியின் வரிகளில் தேவாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு அப்படின்ற பாடல் கேட்டப்போ பல பேர் இங்கே மாலையிடுற அந்த நிகழ்ச்சியை வந்து கற்பனையில் யோசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் அந்த மாலையிடுறதுக்கு அடித்தளமாக இருக்கிறத பற்றின பாடல் தான் அடுத்த பாடல். அது அந்த அடித்தளம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா காதல் தான். அடுத்து வர பாடலில் தமிழ் இலக்கணம் முத கொண்டு சொல்லி கொடுத்துருவாங்க. பாடலில் காதல் சொல்லித்தரலாம், என்னப்பா இலக்கணம் சொல்லித்தரீங்க அப்படின்ற அளவுக்கு தமிழ் இலக்கணம், திருக்குறளில் மென்ஷன் பண்ண அன்றில் பறவை முத கொண்டு என்ன தான் பல விஷயங்கள்ல ரெண்டாக இருந்தாலும் அதனுடைய அடித்தளம் வந்து ஒன்றாக தான் இருக்குது அப்படின்னு கூறுற பாடல். அந்த பாடல் வேறு எதுவும் இல்லை, ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து கண்ணோடு காண்பதெல்லாம் பாடல். நித்யஸ்ரீயோடைய குரலில் வைரமுத்துடைய வரிகளில் ஏஆர் ரகுமானோடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருக்காது FM 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 9:13 ஆயிட்டு இருக்கிற இந்த வேலையில் நாம் ரெயின்போ மெலடிஸில் தான் இணைந்திருக்கிறோம். இப்போது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும்ன்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஷெனாய் பாலேஷ் இணைந்து பாடிய பாடல் ஓவியனுடைய வரிகள் மற்றும் இசையில். கேட்டு இணைந்திருக்காள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: சபா, என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டு ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிருந்தீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
6: என்ன?
7: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
8: நேரம் 9:19 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மெல்லிசையான பாடல்கள் தான். இரவு நேரத்திற்கு இனிமையான பாடல்களை தான் நம்ம தேர்ந்தெடுத்து இப்போ வந்து ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தொடர்ந்து வரும் பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரனுடைய குரலில், பழனி பாரதியோடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசையில் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓ வந்தது பெண்ணா, அந்த மாதிரி தொடங்குற ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே

நேரம் 9:24 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் இன்னிசையான பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் மகாநதி சோபனா இணைந்து பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளில் தேவாவின் இசையில் சின்ன சின்ன கிளியை என தொடங்கும் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இந்த எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமது.

சின்ன சின்ன கிளியன்னு தொடங்குற ஒரு பாடலை கேட்டு முடித்தோம் இல்லையா? அடுத்து வர்றதும் அதே மாதிரி தான், சின்ன சின்ன முந்திரியே அப்படின்னு தொடங்குற பாடல், நட்புக்காக திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல், தேவாவுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து. உன்னை பார்த்த பிறகு நான் வந்து நானாகவே இல்லை, என் நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த மாதிரி நான் எப்பயுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற பாடல். அந்த பாடலில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்னென்னா இத்தனை நாளாக தனக்கு துணைவியாக வரப்போகிறவ யாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆண்களும் கனவு கண்டிருப்பாங்க, அது யாருன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த பாடல் ஆரம்பிக்கும். அந்த பாடல் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். வைரமுத்தோடைய வரிகளில் கேட்டேனே தருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 9:41, நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: ரெயின்போ ராகங்கள்.
0: ரெயின்போ ரகங்களில் இன்னிசையான மெலோடியான பாடல்கள் தான் இரவு நேரத்திற்கு இதமாக கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தொடர்ந்து வரும் பாடல் தர்மா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில். கேட்டிணைந்தர்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுளை.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நேரம் 9:47. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்திற்காக சுஜாதா பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் கேட்டிணைந்திருக்காது. FM Rainbow 101.4.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: என்ன
2: சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
1: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
1: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
2: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
1: என்ன சொல்ற குயில்? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
3: என்ன குருவி பேசுது?
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 9:55 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆமாம், இந்த ஒரு மணி நேரம் நாம

இன்னிசையான மெல்லிசையான பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணோம் நம்புகிறேன். நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலாக குரு பார்வை திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் தேவாவுடைய இசையில் தூது சாரி நந்தவன பூவே தூது செல்லவான்னு தொடங்குற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

ரெயின்போ ரிவைண்ட். நேரம் 10:01 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். அடுத்த 1 மணி நேரத்திற்கு பழைய மெல்லிசை பாடல்கள், 1000 தான் இருந்தாலும் அந்த காலத்து பாடல் மாதிரி வருமா அப்படின்னு நாம் நினைக்கிற நிறைய நேயர்களுக்காகவே இந்த 1 மணி நேரம் நம்ம ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் வெண்ணிறா ஆடி திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலே.

இருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன்

தான் சித்திரம் போட, சிலை இருந்தா தான் கோவிலை நாட. சுவர் இருந்தா தான் சித்திரம் போட, சிலை இருந்தா தான் கோவிலை நாட. தமிழ் இருந்தா தான் காவியம் பாட, தலை இருந்தா தான் பூச்சூட. மாப்பிள்ள முறுக்கு யாருக்கும் இருக்கு, வீம்புக்கு முறைச்சா மாறிடு கணக்கு.

0: பூவாத்தலையா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் பூவாத்தலையா பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:09. ரெயின்போ ரேவன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளில் சின்ன சின்ன என தொடங்கும் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: சிரிக்கிறியே, சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணே.

படம் படைத்தவன் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில், எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியின் இசையில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:16. ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் இரவும் பகலும் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

நீலவானம் திரைப்படத்திற்காக பி சுசிலாவின் குரலில் கண்ணதாசனின் வரிகளில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:25. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரலில் வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

இதயகமலம் திரைப்படத்திற்காக பி சுசிலாவின் குரலில் கண்ணதாசனின் வரிகளில் மலர்கள் நனைந்தன பனியாலே பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:34. ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் கன்னித்தாய் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜனின் இசை குரலில் கண்ணதாசனின் இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டிருந்தீர்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும்.

இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவர்.

திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவது

கெடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்ட

வீரபிமன் யூத் திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாசன் மற்றும் பி சுசிலாவின் குரலில் பார்த்தேன் சிரித்தேன் பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:42. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் மெல்லிசையான பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் வெண்பளிங்கு மேடை கட்டி பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:52. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடந்த 1 மணி நேரமாக பழைய மெல்லிசை பாடல்கள் உங்களுக்கு உங்களுடைய காதுகளுக்கு இனிமையாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இப்பொழுதுக்கு விடைபெற்று கொள்வது நான் உங்கள் ஆர்ஜி கிருஷ்ணா. இனிய இரவு வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சீர்காழி கோவிந்தன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லி. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4

0: வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசியெழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் அமராவதி திரைப்படத்திலிருந்து பாலபாரதி இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. அளவிலா ஆசைகள் அணையா விளக்காய் இதயத்தில் ஒளிர எப்போதும் உன் எண்ணம் நெஞ்சத்தில் மிளிரும்.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் ஆர் வி உதயகுமார் ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.
1: எப்போதும் என் நினைவில் நிழலாக நீ.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏஆர் ரஹ்மான். வானவில் கோலமாய் என் வீட்டு வாசலில் உன் காலடித்தடம்.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. இணைய இதயங்களில் பிரிவு என்பது ஏது? எது நேர்ந்தாலும் பரிவுதான் நேரும்.
1: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

நிற்குது நிற்குது முன்னே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வள்ளி திரைப்படத்திலிருந்து சொர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. இதயத்தின் துடிப்பாய் மின்னலின் கீற்றால் ஆசைகள் என்னுள்ளே ஏதேதோ என்னை மயங்கச் செய்கிறது. நினைவுகளை உன் பக்கம் திருப்பி இழுக்கிறது. நான் என்ன செய்வேன்?

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து மனோ சொர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: இதயத்தின் ஒளிவிளக்காய் என்றும் நீ.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து. உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. எப்போதும் எங்கும் உன் ஞாபகம்தான், முப்பொழுதும் உன் நினைவில் நான் மூழ்கியிருக்கின்றேன். எப்போது கனவில் மட்டுமல்ல நனவிலும் நாம் என்பது நிஜமாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாட்டுவாதியார் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சொர்ணலதா பாடியது. இசை இளையராஜா. நினைவுகளில் நீ இருக்க இன்பநாதத்தை இதயம் எழுப்பும். எப்படி அது எப்போதும் உயிர்ப்போடு இருக்கும்.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழகம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மாம்பலம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முரளிதரன் விழுப்புரம், சாந்தி ரமேஷ், பொன்னேரி கலில் அகமத், பரமக்குடி ஸ்ரீராம், சிவகுமார் தருமபுரி, எஃப்எம்பி மணிமாறன், மணலிமாறன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், புரசைவாக்கம் சௌந்தரராஜன், எம் முனிராஜ் முனிராஜ்யம், ஸ்ரீதேவி தருமபுரி, கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், மாதவரம் வீரராகவன், ஹேமலதா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, கருணாநிதி வீரவநல்லூர், தியாகராயநகர் ரங்கராஜன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், கோவனூர் கார்த்திக். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கு வரும் பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையா பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பாட்டுக்குள்ள பொண்ணு இருக்கு பாத்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ, தேறு போல போக வேணும் கேட்டுக்கோ, தேவை என்ன கேட்டு

நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை.

ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மானங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது தாயே நீயே துணை திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா பாடியது.

நிறைவாக நங்கூரம் திரைப்படத்திலிருந்து வாணிஜெயராம் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை வி. குமார், காமதாஸ்.

நாம் இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அம்பத்தூர் ஏஎம் சுதாகர் அவர்கள் நாகஸ்வரம், ஜி கே நரசிம்மன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ மகாகணபதி என தொடங்கும் என் எஸ் ராமச்சந்திரன் இயற்றியது. ராகம் ஆபோகி கண்டச்சாபு தாளம்.

அடுத்து புவனேஸ்வரியா என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை. ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம்.

அடுத்து தேவி நீயே துணை என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். ராகம் கீரவாணி, ஆதிதாளம்.

நிறைவாக நாராயணதே நமோ நமோ என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை. ராகம் பஹாக், ஆதிதாளம்.

நாம் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம். அம்பத்தூர் ஏ.எம். சுதாகர் அவர்கள் நாகஸ்வரம், ஜி.கே. நரசிம்மன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது லலிதா சகஸ்ரநாமம், பாடியவர் சிவானந்த விஜயலட்சுமி.

வெளிர்பத்சித கச்சபே மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷமான அனாகலித சாதிருஷ்ய சுபுக ஸ்ரீ விராஜித காமேஷ மத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தர கனகாங்கத

மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சிணி மகா காமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி சதுஷ்டி உபசாராட்ய சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோடி யோகினி கணச

கஷேத்ரேஷி க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி க்ஷயவ்ருத்திர் விநிருமுக்தா க்ஷேத்ரபால சமர்ச்சிதா விஜயா விமலா வந்தியா வந்தாருஜன வத்சலா வாக்வாதினி வாமகேஷி வந்தி மண்டலவாசினி பக்திமத்கல்பலதிகா பசுபாஷ விமோசனி சம்

பேஷனயன குமுதாஹ்லாத கௌமுதீ பக்தஹார்த தமோபேத பானுமத் பானு சந்ததி சிவதூதி சிவாராத்ய சிவமூர்த்தி சிவங்கை சிவப்ரியா சிவபரா சிஷ்டேஷ்டா சிஷ்டபூஜிதா அப்ரமே.

பாயசான்னப்ரியாதஸ்தபயங்கரீ அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா டாகினீஸ்வரீ அநாகதாப்ஜனிலயா ஷ்யாமா பாவதன.

வீரென்ற வரதா ராகிணி அம்பா ஸ்வரூபிணி மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதா வஜ்ராதிகாயுதோபேதா டாமரியாதி விராவிருதா ரக்தவர்ணா மாம்சனிஷ்டா குடான்ன பிரீதமான

ஜேஷ்டா மது பிரீதா வந்தின்யாதி சமன்விதா தத்யன்னா சக்த ஹ்ருதயா காகினி ரூபதாரிணி மூலாதாராம்புஜாரூடா பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா அங்குஷாதி பிரகரணா வரதாதி நிஷேவிதா முக்தௌதரா சக்த சித்தா சாகின்யம் பாஸ்வரூபிணி ஆஜ்ஞா சக்ராம்ச நிலய சுக்லவர்ணா ஷடானனா மஜ்ஜா சம்ஸ்தா ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா ஹரித்ரான்னைகரசிகா ஹாகினி.

சக்தி கிரியா சக்தி ஸ்வரூபிணி சர்வாதாரா சுப்ரதிஷ்டா சதச த்ரூபதாரிணி அஷ்டமூர்த்திர் அஜாதித்ரி லோகயாத்ரா விதாயினி ஏகாகினி பூமரூபா.

ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்யவல்லபா ராஜத்கிருபா ராஜபீட நிவேசித நிதாஸ்ருத ராஜ்யலக்ஷ்மி கோஷநாத சதுரங்க பலேஸ்வரி சாம்ராஜ்யதாயினி சத்யசந்தா சாகர மேகலா தீக்ஷிதா தைத்யசமனி சர்வலோக வசங்கனி சர்வார்த்த

பாட்டலி குசும பிரி.

மது காமரூபிணே கலாநிதி காவிய கலா ரசஜா ரசசேவதிகி புஷ்டா புராதனா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேக்ஷணா பரஞ்சோதிஷ் பரந்தாம பரமாணு பராத்பரா பாஷகஸ்தா பாஷகந்த்ரி பரமந்திர விபேதினி மூர்த்தா மூர்த்தா நித்ய திருப்தா முனிமானச ஹம்சிகா சத்யவ்ரதா சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி ப்ரஹ்மாணி ப்ரஹ்மஜனனி பஹுரூபா புதாச்சிதா ப்ரசவித்ரீ ப்ரசண்டாஜ்ஞா ப்ரதிஷ்டா ப்ரகடா.

பிரவர்த்தினி சந்தசாரா சாஸ்திரசாரா மந்திரசாரா தலோதரி உதார கீர்த்தி உத்தாம வைபவா வர்ணரூபிணி ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஷ்ராந்திதாயினி சர்வோபனிஷத் உத்குஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா கம்பீரா.

0: பஞ்சபூதேஷி பஞ்சசங்கியோபசாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வர்யா சர்மதா சம்புமோகினி தராதரசுதா தன்யா தர்மிணி தர்மவர்த்தினி லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா சமாத்மிகா பந்தூக குசும பிரக்யா பாலாலீலா வினோதினி சுமங்கலி சுககரி சுவேஷாட்யா சுவாசினி சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானசா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா சிவசங்கரி ஞானமுத்ரா ஞானகம்யா ஞானஜேயஸ்வரூபிணி யோனிமுத்ரா த்ரிகண்டேஷி த்ரிகுணாம்பா த்ரிகோணகா அனகா அத்புத சாரித்ரா வாஞ்சிதார்த்த பிரதாயினி அப்யாசாதிசய ஜ்ஞாதா ஷடத்வாதீத ரூபிணி அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜ்ஞானத்வாந்த தீபிகா ஆபால கோப விதிதா சர்வான்னுல்லங்க்ய சாசன ஸ்ரீசக்கர ராஜ நிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி ஸ்ரீசிவா சிவசக்தைக ரூபிணி லலிதாம்பிகா ஏவம் ஸ்ரீ லலிதா தேவ்யா நாம்நாம் சஹஸ்ரகம் ஜகுஹு.
1: தொடர்வது லலிதா நவரத்ன மாலை. பாடியவர்கள் திருவனந்தபுரம் சகோதரிகள் லதா மாலதி.